நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்திரபத மாதம் 13 2026 செப்டம்பர் திங்கள் 4 இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:50.

நாளொரு குறள். குறள் பயன்இல பல்லார் முன் சொல்லல் நயன்இல நட்டார்கண் செய்தலின் தீது. அதிகாரம் பயன்இல சொல்லாமை. குறள் எண் 192. பொருள் பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும்.

இனி இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், உயிருக்கு நிகரான நீர் வளம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ வளரளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே எனக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம், சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல், பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள், சென்னை அஞ்சல். 12:00 விடியலை தேடி நாடகம், எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம், விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது காதலி என தொடங்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை, 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவருடனான நேர்முகம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை.

பத்து மணிக்கு அகில பாரத பிராந்திய மற்றும் மெல்லிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சியில் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் ஒளிபரப்பாகும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெரடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் காக்கி அவர்கள் எழுதி, தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநலப் பிரச்சனைகள் குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவத் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சென்றதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் இந்தியிலும், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எனத்தானும் நல்லவை கேட்க
1: आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नाज. भारत ने अंतरिक्ष क्षेत्र में एक और बड़ी सफलता हासिल की है. भारतीय अंतरिक्ष अनुसंधान संगठन इसरो ने आज सुबह श्रीहरिकोटा से GSLV F-17 रॉकेट के माध्यम से पृथ्वी अवलोकन उपग्रह EOS-5 का सफल प्रक्षेपण किया. प्रक्षेपण के लगभग 18 मिनट बाद भारत के पहले इमेजिंग उपग्रह को जियोसिंक्रोनस कक्षा में सफलतापूर्वक स्थापित किया गया. EOS-5 से वास्तविक समय में तस्वीरें मिलेंगी. इससे कृषि और आपदा प्रबंधन जैसे क्षेत्रों में मदद मिलेगी. इसरो के अध्यक्ष वी नारायण ने कहा कि ये मिशन भारत की पृथ्वी अवलोकन क्षमताओं को और मजबूत करेगा. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने बेल्जियम के प्रधानमंत्री बाख द वेवर से कल नई दिल्ली में द्विपक्षीय वार्ता की. दोनों देशों ने मजबूत रणनीतिक भागीदारी का आह्वान किया. संयुक्त संवाददाता सम्मेलन में प्रधानमंत्री मोदी ने कहा कि विश्व इस समय अस्थिरता के दौर से गुजर रहा है और विश्व के कई हिस्सों में संघर्ष की स्थितियां बनी हुई हैं. बावजूद इसके भारतीय अर्थव्यवस्था ने अपनी गति बनाए रखी है. उन्होंने कहा कि पिछली तिमाही में भारत की वृद्धि दर 7.8% रही.
2: दुनिया के कई हिस्सों में संघर्ष की स्थिति बनी हुई है. फूड फ्यूल या सप्लाई चेन, हर क्षेत्र में अनिश्चितता का प्रभाव पड़ रहा है. इस चुनौतीपूर्ण माहौल में भी भारत की इकोनॉमी ने अपनी गति बनाए रखी है. पिछले क्वार्टर में हमने 7.8% की ग्रोथ दर्ज की है. आज भारत की ग्रोथ

0: examine the FCRA amendment bill. Prominent names from Lok Sabha in the committee include Bhartruhari Mahtab, Tejaswi Surya, Nishikant Dubey, A. Raja and Supriya Sule. From Rajya Sabha, Harshvardhan Shringla, Sanjay Kumar Jha, Praful Patel and Menaka Guruswamy have been included in the committee. Both Houses of Parliament on 12th August gave nod for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. India has sent two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples collected and DNA profiles prepared at certain facilities. As advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles, along with the preliminary information required by the Nepali authorities, may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10. ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான். மன கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இஜெகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய், நல்ல சகோதரனாய், சாந்தேப முனிவரின் மாணவனாய், துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய், கோபிகா பிரியனாய், எண்ணறிய லீலைகளின் நாயகனாய், ஏழை பங்காளனாய், ஆபத் பாந்தவனாய், அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய், சிறந்த ராஜ தந்திரியாய், குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய், எளியார்க்கும் எளியனாய், மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான், பாண்டவர்க்கு தூதனாய், பார்த்தனுக்கு சாரதியாய், குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான், போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய், பந்தபாசம் என்னும் மாய வலையிலகப்பட்ட மானாய், மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகந்தவை அனைத்தையும் கற்று தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று, பலன் கருதாது, தன்னலமற்று, அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களையெல்லாம் கற்று தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம், கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் குரலாக ஒலிக்க இருப்பது SP பாலசுப்பிரமணியம் பாடியது.

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஒலிக்க வரும் குரல் காயல் ஏஆர் ஷேக் முகமது.

நேர்கள் இல்லங்களில் மனம் வீசிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மகாநதி சோபனா குரலில்.

இதுவரை நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசியது தெய்வீக ராகம். இனி சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 5ஆம் நாளில் சுவாமி வெள்ளியானை வாகனத்திலும் அம்மன் வெள்ளி சரப வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா. மாலை 4 மணிக்கு அபிஷேக ஆராதனை, இரவு தங்கமயில் வாகனத்தில் திருவீதி உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை பரிவார தேவதைகளுக்கு கும்பாலங்காரம், யாகசாலை பிரவேசம், பூரணாதி தீபாராதனை. புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நாளில் 108 பால்குட அபிஷேகம், 108 திருவிளக்கு பூஜை. கோகுலாஷ்டமி விழாவில் இன்று காலை மூலவர் உற்சவர் பார்த்தசாரதி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், மாலை சிறப்பு அலங்காரம் தீபாராதனை, உரியடித்தல் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மின்விளக்கு அலங்காரத்துடன் வீதி உலா. இதுவரை சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமனு உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

ஏதாவது காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வருவான். அப்படியே போகிற வழியில் நம்ம காத்த முத்தையும் பார்த்துட்டு போயிடுவான். ஆ, வீடும் வந்தாச்சு. காத்த முத்த, காத்த முத்த, நேற்று மாதிரி தோட்டத்தில் இருப்பார் போல இருக்கு. ஆ சரி, அப்படி போய் சுற்றி தோட்டத்தில் போய் பார்ப்போம்.

0: இதோ இருக்கிறாரு. காத்த முத்த, காத்த முத்த,
1: யாரு? ஓ கருத்த முத்த.
0: ஆமாம்பா, நேத்து இதே நேரத்தில் தான் வந்தேன்.
1: ஆமாம்ப்பா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் போல இருக்கு.
0: என்னது?
1: நேத்து மத்தியானம் புளியங்காய் அரைச்சி மீன் குழம்பு வச்சிருந்தோமே எங்க வீட்டுல. எப்படி இருந்துச்சு?
0: ஐயரம் மீன் குழம்பு அமிர்தம் போல இருந்ததுப்பா.
1: நல்லா சாப்பிட்டியா?
0: மீன் நாக்கில வச்சு ஐஸ் கட்டி போல கரையுது.
1: அதான்ப்பா ஐயரம் மீன். ஆத்து மீன் அப்படிதான் இருக்கும். நல்ல சத்துள்ள மீன். நேத்து ஒரு புடி நானும் பிடிச்சப்பா.
0: மதியம் மீன் குழம்பு சாப்பிட்டோமா? கனவுல புள்ள மீன் காப்பகம் மீன் பாட்டதாம்பா வருது.
1: ஆமா ஆமா, என்ன மீன் வந்துச்சு? குறவ மீன் வந்துச்சா?
0: ஐயரம் மீன், குறவ மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீன், வாழை மீன், எல்லா மீனும் வந்துச்சுப்பா.
1: எப்பா, ஆறாம் மீன்னு ஒரு மீன் இருந்துச்சு, சேத்து மீன், பாம்பு மாதிரி இருக்கும். அந்த மீன் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியலப்பா.
0: ஆமாப்பா, சின்ன வயசுல ஏரி தண்ணியில குட்டைய குழப்பி நல்லா புடிச்சுமே.
1: ஆமாப்பா, சேத்து மீனுப்பா அது.
0: ஒரு தடவை மீன் சொல்லி பாம்பு வாழை பிடிச்சிய.
1: கரெக்டா சொல்றப்பா, நான் என்னென்ன செஞ்சனோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் நீ.
0: ஆமாமா.
1: சரி சரி, இப்படி உட்காரு.
0: சரி,
1: என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நேத்து கொத்தி போட்டேன், இன்னைக்கு விதை விட போறேன். நீனும் அந்த நேரம் பார்த்து வந்துட்ட.
0: ஆமா.
1: சரி, எதுக்கு வந்த, என்ன விஷயம்?
0: சந்தைக்கு காய்கறி வாங்கலான்னு போனேன்.
1: சரி,
0: வீட்டு தோட்டத்துல காய்கறி தோட்டம் அமைக்கிறதா நேத்து பாத்தனா? உன்னை பாத்துட்டு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துருதுப்பா, நானும் வீட்டு தோட்டம் போடலான்னு.
1: ஓஹோ, வீட்டு தோட்டம் நீனும் அமைக்கலான்னு இருக்க.
0: ஆமா.
1: சரி சரி சரி, ஒன்னும் இல்லப்பா, மண்ணு நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும்.
0: சரி,
1: நல்லா பொலபொலப்பான மண்ணா இருக்கணும், சத்துள்ள மண்ணா இருக்கணும். அப்புறம் தொழு உரம் போடணும்னு சொன்னா இல்லையா?
0: ஆமா. என் வீட்டுல ஆட்டாம் புழுக்க மாட்டு சாணம் இருக்குது, பரவாயில்லையா?
1: எப்பா, ஆட்டு சாணம் அன்றைக்கே உரம்.
0: ஓஹோ,
1: மாட்டு சாணம்னா ஒரு வருஷம் வச்சிருந்து போட்டா நமக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமா ஆமா.
1: பச்சை சாணம் போட்டோம்னா செடி கருகி போடும்.
0: கரெக்டா சொன்னப்பா.
1: இப்ப உன் வீட்டை சுத்தி வேற அதிகம் இடம் இல்லைன்னு வேற சொல்ற, மொட்டை மாடியில கூட நீ காய்கறி பயிர் சாகுபடி பண்ணலாம்ப்பா.
0: என் மாடி பெரிய மாடி அது.
1: ஆமா, வடிகால் வசதி நல்லா வச்சுக்கணும்.
0: சரி,
1: சிமெண்ட் தொட்டி அதெல்லாம் கிடைக்குது. மரப்பெட்டிகள்ல கூட காய்கறி பயிர் சாகுபடி பண்ணலாம்.
0: சரி,
1: செம்மண்ணு மணல் தொழு உரம் இதெல்லாம் சம பங்கு எடுத்துக்கிட்டு அந்த தொட்டியில அதெல்லாம் நிரப்பி விதைகளை 10 அல்லது 15 நாள் இடைவெளியில நம்ம விதைச்சிடணும்.
0: ஓஹோ.
1: இப்ப விதைன்னு பார்த்தோம்னா வெண்டை, அவரை, பீன்ஸு, தட்டைப்பயிறு இதெல்லாம் விதைப்பா நம்ம செய்யலாம்.
0: சரி,
1: தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து நாற்று விட்டு அப்புறம் பயிர் பண்ணலாம்.
0: ஓஹோ, நல்ல ஐடியா.
1: வெண்டை அவரையெல்லாம் நம்ம விதைய ஊனி ஒரு குழிக்கு ஒரு 2 விதை 3 விதைன்னா அது அந்த தொட்டியில அப்படியே வளர்ந்து வரும்.
0: நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன்ப்பா.
1: இதே மாதிரி நம்ம மாடி தோட்டமும் போட்டுக்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி.
1: எப்போதும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை தான் நம்ம விதைக்கணும். இப்ப பாண்டிச்சேரினா இந்த பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சொல்றோம் இல்லையா, தாவரவியல் பூங்கா,
0: ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது.
1: அங்க ஒரு விவசாய ஆபீஸ் இருக்கு.
0: தெரியும் தெரியும் எனக்கு.
1: அங்க நல்ல தரமான விதைகள் கிடைக்குது. இது போக மார்க்கெட்ல சில தனியார்களும் நல்ல விதைகள்லாம் கொடுக்கறாங்க. பழக்கத்தோட அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படையில நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம்.
0: சரி சரி சரி.
1: இந்த மாதிரி விதைகளை விதைச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ விதைக்கு 2 கிராம். நம்ம 1 கிலோ விதையெல்லாம் வாங்க போறது இல்ல.
0: ஆமா,
1: கொஞ்சம் 100 கிராம் 50 கிராம் இப்படிதான் வாங்க போறோம்.
0: ஆமா,
1: அதுக்கு தகுந்த மாதிரி நாம விதை நேர்த்திய செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பண்ணணும்.
0: சரி சரி.
1: இந்த மாதிரி விதை நேர்த்தி செஞ்சோம்னா வேர் மூலியமா வரக்கூடிய நோயெல்லாம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: இதெல்லாம் இல்லாம பாத்துக்கலாம்.
0: ஓஹோ, கதமுத, வீட்டு மாடியினுடைய தோட்டத்துல இந்த தோட்ட பயிரெல்லாம் வைக்க சொல்ற?
1: ஆமா, மாடி தோட்டம்.
0: இதுக்கு தண்ணி பாசறதெல்லாம் எப்படி, இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு.
1: எப்பா, ஏற்கனவே மாடியில வந்து நம்ம தொட்டியில வச்சிருக்கிறோம்.
0: ஆமா,
1: அந்த தொட்டிக்கு கீழே வந்து ஒரு ஓட்டையும் இருக்கும்.
0: இருக்குது இருக்குது.
1: அப்ப தண்ணியை நம்ம விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல தண்ணி வடிஞ்சிரும். அது ஒரு சின்ன ட்ரேல அந்த தண்ணி அப்படியே சேகரிக்கிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பு வச்சுக்கணும். ஏன்னா மாடியில ரொம்ப நேரம் தண்ணி நின்றுட்டே இருந்தா மாடியும் வீணா போயிடும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால தண்ணி அதிகமா இறங்காத மாதிரி பாத்துக்கணும், அளவாவும் நம்ம பாய்ச்சணும்.
0: ஓஹோ.
1: அதனால காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு அளவா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா நல்லதுப்பா. மாடி தோட்டத்துல வருமானமும் வரும், மாடியும் வீணாகாம நம்ம இடத்தையும் நம்ம காப்பாத்திக்கலாம்.
0: கரெக்ட் தான் நீ சொல்றது.
1: ஆமா, முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை போடுறது நல்லதுப்பா.
0: சரிப்பா.
1: குப்பை கூளம், வீட்டு கழிவு, தழைகள் இதெல்லாம் நம்ம கொல்ல பக்கம் ஒரு குழியை வெட்டி அதுல போட்டு அது மக்கிற மாதிரி

0: அதாவது கம்போஸ்ட் உரம் கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா குழி அப்பப்ப மாத்தி மாத்தி பழைய குழியிலேருந்து அந்த உரத்தை எடுத்துட்டு வந்து நாம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓ, இதெல்லாம் போடலாமா?
0: ஆமாப்பா, எல்லாம் மக்கிறது தானே.
1: என் பொஞ்சாதி இந்த காய்கறி அரிஞ்சதெல்லாம் போயிட்டு குப்பையில போடுறான்.
0: அப்படிலாம் இனிமே செய்யாதப்பா. அதெல்லாம் ஒரு குழியை வெட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டே வா.
1: சரி சரி.
0: கொஞ்ச நாள் கழிச்சு அது நிரம்புன உடனே அப்படியே மேல் மண்ணை போட்டு மூடிட்டு அப்பப்ப லேசா தண்ணி தெளிச்சா போதும். அது கொஞ்ச நாள்ல மக்கிப்பிடும். அப்புறம் வேற குழியில நீ புதுசா போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பழைய குழியில இருந்ததுலாம் நல்லா உரமாயிட்டான்னு பாரு.
1: ஆமா,
0: உரமாயிட்டுன்னா அதை எடுத்து நம்ம காய்கறி பயிர்களுக்கு உரமா போட்டுக்கலாம்.
1: கரெக்ட் பண்ணி சொல்றது.
0: இதெல்லாம் போக இந்த வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை கூட வாங்கிட்டு வந்து நம்ம போடலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: மிளகா நல்லா விளையுதுப்பா. கொஞ்சம் கீரையும் அப்பப்ப போட்டுக்கப்பா. ஏற்கனவே கீரையை பத்தி நம்ம நிறைய ஒன்றை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சிருக்கியா இல்லையா?
1: வச்சிருக்கேன்.
0: சரி
1: காத்தமுத்த.
0: சொல்லுப்பா கர்த்தமுத்த.
1: நீ இவ்வளவு சொன்ன.
0: ஆமா,
1: எனக்கு இந்த படம் உழவர் சந்தைக்கு போற வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: ஏன்பா?
1: இதெல்லாம் என் வீட்டு மாடி தோட்டத்திலே பயிரிட்டா நான் என் உழவர் சந்தைக்கு போறேன்.
0: ஆமா ஆமாப்பா, நீ விதை எதைய வாங்கிட்டு வந்து நீ ஆரம்பி, நானும் கிட்ட வர்றேன். என் கிட்ட இருக்கிற உரத்தையும் உனக்கு கொடுக்கறேன். நீ என்ன பண்ற? தக்காளி, கத்திரி, மிளகா, அப்புறம் வெண்டை, கொத்தவரை, முள்ளங்கி, கீரை வகை இதெல்லாம் பயிர் பண்ற.
1: சரி,
0: எனக்கும் அப்பப்ப கொடுத்து உதவுப்பா.
1: கண்டிப்பாப்பா.
0: சரி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு நீ என்ன எனக்கு கொண்டு வந்த?
1: ஒரு பை நிறையா 50 எலுமிச்சை வச்சிருக்கான்.
0: எலுமிச்சை மழை கொண்டு வந்திருக்கியா?
1: ஆமா.
0: எப்பா, எலுமிச்சை மழம்லாம் நம்ம கட்டாயம் சாப்பிடணும்பா. வைட்டமின் சி சத்து அதுல அதிகம் இருக்குது. வேற என்ன சத்து இருக்கு சொல்லம்பா?
1: நீழிவு வியாதியால அவதிப்படுறவங்க,
0: ஓஹோ,
1: தினமும் ஒரு எலுமிச்சை சாறு குடிச்சாங்கன்னா வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இதெல்லாம் இல்லாம போயிடும்பா.
0: பல நோய்க்கு இது மருந்தா இருக்குதா?
1: ஆமா,
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா எலுமிச்சம்பழம்னா. அதை ஊறுகாய் போட்டு நான் சாப்பிடுவேன் பாரு. அதை பிசைஞ்சா ஒரு சட்டி சோறு அப்படியே தின்னுடுவோம்பா.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.
0: சரி சரி, நீ குடு. ஆனா ஒண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா?
1: என்னது?
0: சின்ன வயசுல செவிரேறி குதிச்சு.
1: ஆமா,
0: எவனோ ஒருத்தன் வீட்டு கொள்ளையில போய் ஒரு முட்டை எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு வந்தோமே.
1: காத்தமுத்த, நான் செஞ்ச நல்லதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையா? ஆனா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன்.
0: ஏப்பா, இதெல்லாம் மறக்க முடியுமா?
1: காதமுத்த, எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு நம்ம மதுல ஏறி குதிக்கும் போது கொள்ளகாரம் பார்த்துட்டு நம்மள தெரித்து ஓடியாந்தானே.
0: ஆமா, ஓடியாந்தான்.
1: அப்ப கூட ஸ்கூலு கால் சட்டை வேலியில மாட்டி கிழிஞ்சு போச்சா?
0: ஆமாப்பா, உன் கால் சட்டையை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
1: அதையும்
0: மட்டும் போய் நல்ல காய்கறியா பார்த்து வாங்கிட்டு வந்துருப்பா.
1: சரி சரி சரி, போயிட்டு வரம்பா.
0: போயிட்டாப்பா, போயிட்டாப்பா.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.

உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெறிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று

0: வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 2360 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசாலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசாலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம்

0: இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோர் ஆக்க உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத் திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஹாங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிருக்கு நிகரான நீர்வளம் காப்போம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே. உலக உயிர்களுக்கு அடிப்படை தேவை நீர். அந்த நீரை முறையாக கையாள தவறியதால் வந்த விளைவுகளையும் வரும் விளைவுகளையும் பற்றி இன்று அறிந்து கொள்வோம். தொழிற்பேட்டைகள் உருவாக்கமும் நகரமயமாக்கலும் சில வழிகளில் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றினாலும் பல வழிகளில் தீங்குகளை விளைவிக்கின்றன. நாகரீக வாழ்க்கை என்ற பெயரில் நாம் கடைபிடித்து வரும் பல செயல்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைத்து வருகின்றன. தொழிற்புரட்சியிலும் தொழில்நுட்பத்திலும் அதிக கவனத்தை செலுத்தி வருவதால் அடிப்படை தேவைகளின் அவசியத்தை மறந்துவிட்டோம். அன்று காட்டை அழித்து விளைநிலங்களை உருவாக்கினோம். இன்று விளைநிலங்களை அழித்து வீடுகளையும் தொழிற்பேட்டைகளையும் உருவாக்குகின்றோம். நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து வந்த ஏரிகளையும் குளங்களையும் அடைத்து அங்கேயும் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுகிறோம். தண்ணீர் சிறிதும் தேங்காத வண்ணம் அனைத்து மழைநீரையும் கழிவுநீர் கால்வாய் மூலம் அப்புறப்படுத்துகிறோம். இதுதான் நாம் அறிந்த சுகாதாரமான வசதியான வாழ்க்கை. பின்பு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டதென்று அவஸ்தைப்படுகிறோம். எண்ணிலடங்கா ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் இருந்த நம் தேசத்தில் பல ஏரிகள் அடைக்கப்பட்டுவிட்டன. பெய்யும் மழைநீரை சேமித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தியும் கோடை காலங்களில் ஏரி நீரை பயன்படுத்தினோம். அன்று அப்படிப்பட்ட பல நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இன்று கோயில்களின் அருகில் இருக்கும் குளங்கள் கோயிலுக்கு உட்பட்ட இடங்களில் சேகரிக்கப்படும் மழைநீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஏதுவாக இருந்தன. இன்று கோவில் குளங்களும் பெருமளவில் அடைக்கப்பட்டு வருகின்றன. வேப்பமரத்தை கும்பிட்டு வந்த மக்கள் பின்பு ஆலயமாக மாற்றினர். பிறகு கோயில் நன்கொடை அதிகரித்தது. நிதிநிலை பலமானது. அதன் விளைவு கோயிலை பெரிதாக்க விரிவுபடுத்தி கட்ட அந்த வேப்பமரத்தையே வெட்டிவிட்டு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறோம். இப்போது வேப்பமரம்

0: ஆரமும் இல்லை, குளமும் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான கோவில் மட்டும் ஜொலிக்கிறது. நம் முன்னோரின் நல்ல பல கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் தவறாக புரிந்து கொள்கிறோம் அல்லது பழித்து பேசுகிறோம். அதன் விளைவுகளே அவர்கள் அடைந்த இன்பங்கள் பல இன்று நமக்கு இயற்கையால் மறுக்கப்படுகிறது. புதுவைக்கு புகழ் சேர்க்கும் பல சிறப்புகளுள் இங்கு கிடைக்கும் குடிநீர் முதன்மையிடத்தை வகிக்கிறது. இந்தியாவிலேயே புதுவையில் உள்ளது போல் தண்ணீர் வசதி வேறெங்கும் இல்லை என்று சிலரும் கூறுகின்றனர். தண்ணீர் என்பது மனித வாழ்க்கைக்கு மட்டுமின்றி உலக உயிர்கள் அனைத்திற்கும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது. உலகில் மூன்றில் இரண்டு மடங்கு தண்ணீர் இருந்தாலும் நாம் உட்கொள்ள தகுந்த நல்ல தண்ணீர் மிகவும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக புதுவை பகுதியில் குடிப்பதற்கு நிலத்தடி நீரையே பெரிதும் நம்பியிருக்கிறோம். அதிகமான நிலத்தடி நீரை வெளியே எடுப்பதால் பல பக்க விளைவுகளை நாம் எதிர்கொண்டுதான் வருகிறோம். கடந்த பல ஆண்டுகளாக இப்படி மிக அதிகமான அளவில் நிலத்தடி நீரை எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே இறங்கியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தவிர்க்க முடியாத காரணங்களால் எடுக்கப்படும் நிலத்தடி நீரை இன்றியமையாத தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தி நீரை சேமிக்க வேண்டும். பொது குழாய்களில் வாகனங்களை கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்தி போன்ற செயல்களால் நாம் திரும்ப பெற முடியாத இயற்கை வளத்தை வீணாக்காமல் சிதறும் ஒவ்வொரு துளி நீரையும் சேமித்தால் வருங்காலங்களில் நம்மை சிதறவிடாமல் அது காக்கும் என்பது உண்மையே.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: உயிருக்கு நிகரான நீர்வளம் காப்போம்.
1: வழங்கியவர்
2: கே.ஆர். சிவலிங்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். பயம் இருக்கும் வரையில் யாரும் அறிவாளியாக முடியாது. உள்ளத்தில் உண்மை இருந்தால் அது பேச்சில் வெளிப்படும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிந்தனை இது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது முழு மனதின் கதை.
1: தீண்டாமை இருந்து வருகிறது என்றால் இவர்கள் யாருக்கு பிரதிநிதிகள் என்று வந்திருக்கிறார்களோ அந்த மக்களிடம் தீண்டாமை இன்னும் எவ்வளவு மோசமாக இருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். இதை எண்ணியதும் பெருமூச்சு விட்டேன். அங்கே இருந்த சுகாதார கேட்டிற்கோ எல்லையே இல்லை. எங்கும் தண்ணீர் குட்டை குட்டையாக தேங்கி கிடந்தது. சில கக்கூசுகளே இருந்தன. அங்கிருந்த நாற்றத்தை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இதை பற்றி தொண்டர்களிடம் சொன்னேன். அது எங்கள் வேலை அல்ல, தொட்டிகளின் வேலை என்று அவர்கள் திட்டவட்டமாக பதில் சொல்லிவிட்டார்கள். விளக்குமாறு ஒன்று வேண்டும் என்று கேட்டேன். உடனே அந்த நபர் ஆச்சரியத்தோடு என்னை விழித்து பார்த்தார். ஒரு விளக்குமாற்றை தேடி பிடித்து கக்கூசை சுத்தம் செய்தேன். ஆனால் எனக்காகவே நான் சுத்தம் செய்து கொண்டேன். கூட்டமோ மிகவும் அதிகம், கக்கூசுகளோ மிக கொஞ்சம். ஆகையால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. ஆனால் அந்த வேலையை நான் ஒருவனாக செய்துவிடக்கூடியது அல்ல. ஆகவே என் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுவதோடு திருப்தியடைய வேண்டியவனானேன். மற்றவர்கள் துர்நாற்றத்தை குறித்தோ அசுத்தத்தை பற்றியோ கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. அதோடு போகவில்லை, சில பிரதிநிதிகள் தாங்கள் இருந்த அறைகளுக்கு வெளிப்புறம் இருந்த தாழ்வாரத்தில் இரவு நேரத்தில் கொஞ்சமும் கவலைப்படாமல் மலஜலம் கழித்து வந்தார்கள். காலையில் இந்த இடங்களை தொண்டர்களுக்கு காண்பித்தேன். சுத்தம் செய்யும் வேலையை மேற்கொள்ள யாரும் தயாராக இல்லை. அதை செய்யும் கௌரவத்தில் என்னுடன் பங்கு கொள்ள யாரும் கிடைக்கவில்லை. நிலைமை இப்பொழுது அதிக அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. ஆனால் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் கண்ட கண்ட இடங்களில் மலஜலம் கழித்து ஆபாசப்படுத்திவிடும் யோசனையற்ற பிரதிநிதிகள் இன்றும் கூட இல்லாது போகவில்லை. அவர்கள் அவ்விதம் செய்துவிட்ட இடங்களை உடனே சுத்தம் செய்துவிட எல்லா தொண்டர்களும் தயாராக முன்வந்து விடுவதும் இல்லை. காங்கிரஸ் மகாநாடு மேலும் சில நாட்கள் நீடித்து நடக்க வேண்டி வந்தால் அங்கே தொத்து நோய் உண்டாவதற்குரிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதையும் கண்டேன். காங்கிரஸ் மகாநாடு ஆரம்பமாவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்தன. கொஞ்சம் அனுபவம்

0: பெறுவதற்காக காங்கிரஸ் காரியாலயத்திற்கு என் சேவையை அளிப்பது என்று முடிவு செய்து கொண்டேன். கல்கத்தாவுக்கு வந்து அன்றாட கடன்களை முடித்து கொண்டதும் நேரே காங்கிரஸ் காரியாலயத்திற்கு சென்றேன். பாபு பூபேந்திரநாத் பாசுவும் கோஷாலும் காரியதரிசிகள். பூபேன் பாபுவிடம் சென்று நான் தொண்டு செய்ய விரும்புவதாக சொன்னேன். அவர் என்னை உற்று பார்த்துவிட்டு, உமக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வேலை இல்லை, கோஷல் பாபுவிடம் ஏதும் வேலை இருக்கக்கூடும், தயவு செய்து அவரை போய் பாரும் என்றார். ஆகவே அவரிடம் போனேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உமக்கு குமாஸ்தா வேலைதான் கொடுக்க முடியும், அதை நீர் செய்வீரா என்று சிரித்து கொண்டே கேட்டார். நிச்சயம் செய்கிறேன், என் சக்திக்கு உட்பட்ட எந்த பணியையும் இங்கே செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் என்றேன். இளைஞரே, அதுதான் சரியான மனப்பான்மை என்றார். தம்மை சுற்றிலும் இருந்த தொண்டர்களை விழித்து, இந்த இளைஞர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு கேட்டதா என்றார். பிறகு என்னை பார்த்து, அப்படியானால் சரி, இங்கே கடிதங்கள் பெரும் குவியலாக கிடக்கின்றன, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவற்றை கவனியுங்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் என்பதை நீங்களும் கவனிக்கிறீர்கள். நான் என்ன செய்வது? அவர்களை சந்தித்து பேசுவதா அல்லது இந்த வேலையற்றவர்கள் எழுதி குவித்து கொண்டிருக்கும் கடிதங்களுக்கெல்லாம் பதில் எழுதி கொண்டிருப்பதா? இந்த வேலையை ஒப்படைப்பதற்கு என்னிடம் குமாஸ்தாக்கள் இல்லை. இக்கடிதங்களில் பலவற்றில் ஒன்றுமே இருக்காது என்றாலும் அவற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவசியம் என்று தோன்றும் கடிதங்களுக்கு அவை கிடைத்ததாக பதில் எழுதுங்கள். கவனித்து பதில் எழுத வேண்டியவை என்று தோன்றும் கடிதங்களை என்னிடம் காட்டுங்கள் என்றார். அவர் என்னிடம் வைத்த நம்பிக்கையை குறித்து மகிழ்ச்சி அடைந்தேன். கோஷால் இவ்வேலையை என்னிடம் கொடுத்தபோது என்னை அவருக்கு தெரியாது. பிறகே என்னை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார். அக்கடித குவியலை பைசல் செய்யும் வேலை மிக எளிதானது என்பதை கண்டேன். சீக்கிரத்திலேயே அவ்வேலையை முடித்துவிட்டேன். கோஷால் அதிக சந்தோஷம் அடைந்தார். அவர் ஓயாது பேசும் சுபாவம் உள்ளவர். மணிக்கணக்கில் பேசி தீர்த்து விடுவார். என்னுடைய வரலாற்றை குறித்து என்னை கேட்டு கொஞ்சம் தெரிந்து கொண்டதும் எனக்கு குமாஸ்தா வேலை கொடுத்ததற்காக வருத்தப்பட்டார். அதற்கு நான், இதை பற்றி தயவுசெய்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தங்களுக்கு முன்பு நான் எம்மாத்திரம், காங்கிரஸ் தொண்டிலேயே வயது முதிர்ந்த நரைத்து போனவர்கள் நீங்கள், ஆனால் நானோ அனுபவம் இல்லாத இளைஞன். இந்த வேலையை நீங்கள் என்னிடம் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் நான் காங்கிரஸ் வேலை செய்ய அரிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு கூறினேன். உண்மையை சொல்லுவதென்றால், ஒருவருக்கு இருக்க வேண்டிய சரியான மனோபாவம் இதுதான். ஆனால் இக்கால இளைஞர்கள் இதை உணருவதில்லை. காங்கிரஸ் பிறந்ததிலிருந்தே நான் அதை அறிவேன். உண்மையில் காங்கிரஸை தோற்றுவித்ததில் ஹியூமுடன் எனக்கும் சிறிதளவு பங்கு உண்டு என்றார் கோஷால். இவ்வாறு நாங்கள் சிறந்த நண்பர்களானோம். மத்தியானத்தில் தம்முடன் சாப்பிடுமாறு அவர் என்னை வற்புறுத்தி வந்தார். கோஷாலின் சட்டைக்கு அவருடைய வேலைக்காரன்தான் பித்தான் போட்டு விடுவது வழக்கம். அப்பணியாளின் வேலையை நான் செய்ய முன்வந்தேன். பெரியவர்களிடம் எப்பொழுதுமே எனக்கு அதிக மரியாதை உண்டு. ஆகையால் இப்பணியை செய்ய நான் விரும்பினேன். இதை கோஷால் அறிய நேர்ந்தபோது அவருக்கு தொண்டாக இது போன்ற சிறு காரியங்களை நான் செய்வதை அவர் ஆட்சேபிக்கவில்லை. உண்மையில் இதற்காக அவர் மகிழ்ச்சியே அடைந்தார். தம் சட்டைக்கு பித்தான் போடச் சொல்லி அவர் என்னிடம், பாருங்கள், காங்கிரஸ் காரியதரிசிக்கு தமது சட்டைக்கு பித்தான் போட்டு கொள்ளக்கூட நேரமில்லை, அவருக்கு எப்பொழுதும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பார். அவருடைய கபடமில்லாத பேச்சு எனக்கு வேடிக்கையாகத்தான் இருந்ததேயன்றி அப்படிப்பட்ட சேவைகளில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கிவிடவில்லை. இத்தகைய சேவையினால் நான் அடைந்த நன்மை அளவிட முடியாதது.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரஃபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள

0: சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம் நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது DNA மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது DNA மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக

0: மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கும் மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு இம்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு இம்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சுசிச்பாய்க்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அவர்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தினுடைய அவசியத்தை நாம இப்ப பார்க்க போறோம். பொதுவாக இந்த ஒரு பருவ வயதில் தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சியும் சரி மூளை வளர்ச்சியும் சரி மிக வேகமாக இருக்கும். இப்போ இவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படுறதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து சொல்லக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, அதே போன்று அவங்களுக்கு பேலன்ஸ் டைட்னு சொல்லக்கூடிய சரிவிகித உணவு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ இவங்க என்னென்ன வகையான உணவுகள் எல்லாம் அவங்களுடைய டயட்டில் ரெகுலராக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தசைகளை வலுப்படுத்துதல் வந்து நம்ம அசைவ பிரியவர்களாக இருந்தால் மீன், முட்டை, கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தசை வளர்ச்சி போது பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், எல்லா வகையான பருப்புகளும் அதோடு சேர்ந்து இந்த கொட்டை வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரியான கொட்டை வகைகள் இதெல்லாமே தசைகளை வலுவாக்குதுவில் வந்து நிறைய பங்கு வகிக்குது. எலும்புகளை பயன்படுத்துறதுக்கு நமக்கு சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியம். அது எலும்புகளை மட்டும் இல்லாமல் பற்களை வன்மைப்படுத்துவதற்கும் சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான கீரைகளையும் சுண்ணாம்பு சத்து இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தயிர், மோர், பால் இதில் எல்லாம் கூட நமக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இரும்பு சத்துக்கள் நிறைய உள்ளதுன்னா நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஹை கலர்டு, அதாவது அதிக பச்சை நிறமான காய்கறிகள் கீரைகள் எல்லாமே இரும்பு சத்து நிறைந்த ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். முக்கியமாக கத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாமே இரும்பு சத்து நிறைந்த ஒரு பொருள் தான். பழங்களில் நம்ம பேரிச்சம்பழம், மாதுளை பழம் இதெல்லாம் கூட நமக்கு இரும்பு சத்தை நிறைய கொடுக்கக்கூடியது. பொதுவாக இந்த காய்கறி கீரைகள் பழங்கள்

0: நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே நம்ம கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதிலும் நம்ம உடம்புல உள்ள இரத்த குழாய்களில் வந்து கொழுப்புகள் படியாமல் தடுப்பதிலும் இந்த நார்ச்சத்துக்கு வந்து மிக முக்கியமான வேலை உண்டு. பொதுவாக நார்ச்சத்தில் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து அப்படின் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் தான் நம்ம இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் தடுப்பதை நல்லா உறுதி பண்ணக்கூடியது. அந்த கரையாத நார்ச்சத்துக்கள் தான் மலச்சிக்கலை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து முழு தானியங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பச்சை பயிராக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய சிறு தானியங்களாக இருக்கலாம், முச்சை, துவரை, உளுந்து, எல்லா வகை ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே நார்ச்சத்து மிக்க பொருள் தான். பொதுவாக ஒவ்வொரு சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பழ வகைகள், கொய்யா பழத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய நெல்லிக்காய், அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பழ வகைகள், பனங்கிழங்கு சீசனில் பனங்கிழங்குல சாப்பிட்டா அந்த நேரத்தில் நமக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கிடைக்கும். மாம்பழ சீசனில் மாம்பழம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காலநிலை மாறுபாட்டில் என்னென்ன பழ வகைகள், என்னென்ன கீரைகள், என்னென்ன காய்கறிகள் நமக்கு நிறைய கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்ச்சத்துக்கள் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்னும் முக்கியமாக பண்ண வேண்டியது தேவையான தண்ணி குடிக்கிறது. இப்போ நம்ம மறந்து போன இந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லேக் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிச்சு வரும்போதும் அதே ஒரு 100 மில்லி கூட நம்ம தண்ணி குடிச்சிருக்கவே மாட்டாங்க. இது என்ன பண்ண, சிறுநீரக தொற்றுக்களை உருவாக்குவதிலும் உள்ள வளர்சிதை மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை வந்து தடுப்பதுக்கும் அது முக்கியமாக காரணமாக இருக்கும். அதனால் குடும்பம் வரைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணீர், ஒரு நாளைக்கு அவங்களோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்குமாவது குழந்தைங்க தண்ணி குடிக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அது இருக்கும். வளரிளம் பருவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சோகை தான். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனீமியாவை தடுப்பதில் வந்து நம்ம உணவு வகைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ரெகுலராக கீரைகள், பழ வகைகள், பயிறு வகைகள் இவற்றை வந்து ரொம்ப எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காயை தேனில் ஊற வச்சு ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப இந்த இரத்த சோகையை குறைக்கக்கூடியது. ஸோ வளரிளம் பருவத்திற்கு தேவையான உணவு வகைகளில் நாம் ஒரு சிறிய கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த வளரணும் பருவத்தில் பெண்கள் அடுத்ததாக போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி ஒரு கற்பிணி பெண்ணாக மாறும்போது அவர்கள் என்ன வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்த உடனே செய்யற முதல் காரியம் அழுகதான். அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி அழுவான் அல்லது மற்றவங்கள அழ வைப்பான். உலக சுகாதார நிறுவனம் இருக்குதே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுல இருக்கிற சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, அழுகைங்கிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி வடிகால் அப்படிங்கிறாங்க. கண்ணீர் எப்போ வரும், அதிகப்படியான ஆனந்தத்தில் இருக்கும்போதும் வரும், அதிகப்படியான துயரத்தில் இருக்கும்போதும் வரும். ஆழ்ந்த துன்பத்தில் இருக்கிறப்போ கண்ணீரை அடக்கி வச்சா அது நம்ம உடம்புல கெடுதலை உண்டாக்குமா. அமெரிக்க மனநோய் நிபுணர் ஒருத்தர், அவர் ஒரு டாக்டர், அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு உண்மை சம்பவம் சொல்றார். ஒரு நர்ஸு, இளம் வயசு, அந்த நர்ஸோட அப்பாவுக்கு ஒரு தீராத நோய், அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அவருக்கு உண்மை இங்க நர்ஸா இருந்ததுனால பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு வந்திருக்கு. திடீர்னு அவர் ஒரு நாள் செத்து போயிட்டார். இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம், என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா, அதனால. ஆனா இது நர்ஸாவே இருந்து பழக்கப்பட்டதுனால தன்னோட துக்கத்தை வெளியில காட்டிக்கலையாம், மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருந்துருக்குது. கடைசியில என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பா இறந்து போய் 4 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு வயிற்று உபாதைகள்லாம் உண்டாயிட்டு தான். கொஞ்ச நாளில் பாவம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டு தான். நம்ம ஊரில் கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இடத்துல யாராவது இறந்து போட்டா அதுக்கு ஒப்பாரி வைக்க காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி செய்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க, செத்து போனவங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க துக்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தால் அவங்க இந்த ஒப்பாரிக்காரங்களை பார்த்ததும் அழுதுருவாங்க, பாரம் குறைஞ்சிரும். அதான் விஷயம். கண்ணீரை அடக்கி வச்சா என்னென்ன தொந்தரவு வரும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்மா வரலாமா, ஒற்றைத்தலைவலி வரலாமா. அதனால கண்ணீரை பற்றி இப்போ ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது. அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறார். அதுக்காக ஒரு கண்ணீர் பரிசோதனை நிலையமே வச்சுருக்காராம், இரத்த பரிசோதனை நிலையம். அது மாதிரி கண்ணீர் பரிசோதனை நிலையம், கண்ணீரை பரிசோதனை பண்ணி பார்த்தா பல விதமான உடல் கோளாறுகளை கண்டுபிடிச்சிடலாமா. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா உண்மையான கண்ணீரா இருக்கணும். உண்மையா ஒருத்தர் அழ வச்சு அந்த சமயம் வர்ற கண்ணீரை கலெக்ட் பண்ணணும். சாதாரணமா வர்ற கண்ணீர் பேசல் டியர்ஸ், உண்மையான அழுகையில வர்ற கண்ணீர் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். இது ரெண்டும் கலந்து விட்டதுன்னா கண்ணீரோட காம்போசிஷன் மாறி போடுது, அதனால சரியான ரிசல்ட் கிடைக்காது. அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்ணீரை சோதிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், உடனே பலாருன்னு அவருக்கு ஒரு அறை கொடுக்கணும், வலி தாங்காம அவர் அழணும், அப்போ வர்ற கண்ணீரை அப்படியே சேகரிக்கணும், அதுதான் உண்மையான சாம்பிள். அல்லது ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லி பில்லை முதல்லயே அவர் கையில கொடுத்துடணும், உடனே சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கலாம். லியூசி ஃப்ரீமேன் ஒரு அம்மா, ஃபைட் எகென்ஸ்ட் டியர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடுமையான ஜலதோஷம் இருந்துதான், சைனஸ் ட்ரபிள் வேற இருந்துதான், அவங்க உணர்ச்சிகளை அடக்கி வைக்காம கத்தி கத்தியே இது ரெண்டு கோளாரையும் சரி பண்ணிக்கிட்டாங்களாம். சர்வதேச மருத்துவர் குழு ஒன்று என்ன சொல்லுது தெரியுமா, டென்ஷன் குறையணும்னா எல்லாரும் சேர்ந்து அழுங்க அப்படிங்குது. ஹைப்பர் டென்ஷன், பெப்டிக் அல்சர் இதெல்லாம் கூட சரியா போடுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆஸ்பத்திரிகளில் கூட அழறத்துக்குன்னு பயிற்சி கொடுக்கறதுக்கு தனி பிரிவே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணிவிட்டு கத்தியை கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாராம். ஏங்க அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், இது அழுக இல்லை, ஆனந்த கண்ணீர் அப்படின்னாராம். என்ன விவரம்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமில்ல, 8ஆம் கிளாஸ் படிச்ச நானே எப்பேற்பட்ட ஒரு ஆபரேஷனை பண்ணி முடிச்சிருக்கிறேன், அதை நினைச்சு பார்த்தேன், ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னாராம்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி எம்மோடு கைகோர்த்து செல்ல இருப்பது நகருலா. இன்றைய நகருலாவில் நாம் செல்ல இருப்பது நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களால் இந்தியாவின் பசுமை நகரம் என அழைக்கப்பெற்ற கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரம் தாங்க. இது கேரளாவின் பெரிய நகரம் என்ற பெருமைக்குரியது. இந்திய நடுவணரசின் ஆய்வுக் கழகங்களும் மாநில அரசின் அலுவலகங்களும் இங்கேதான் உள்ளன. இந்நகரம் கேரளாவின் சிறந்த நகரமாக அறியப்படுகிறது. மேலும் கேரள மாநில உள்ளாட்சி அமைப்பின்படி சுமார் 100 வார்டுகளை கொண்ட கேரள மாநிலத்தின் மிகப்பெரிய மாநகராட்சியாகும். இப்பெருமைகள் அடங்கிய திருவனந்தபுரத்தை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலங்கள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொன்றாக சிறு இடைவேளைக்கு பிறகு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நகர்வுலா நிகழ்ச்சியோடு. நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் முதல் இடம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில். இக்கோயில் உலக புகழ்பெற்ற பழமையான மகாவிஷ்ணு கோயிலாகும். ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 108 திவ்ய தேசங்கள் அதில் இக்கோயிலும் ஒன்றாகும். இந்த கோவில் 100 அடி உயரத்துடன் 7 வரிசைகள் கொண்ட கோபுரம் கொண்டது. இந்த கோவில் வளாகத்தில் காணப்படும் தாழ்வாரம் கருங்கல்லில் செதுக்கிய தூண்கள் கொண்டதாகும். இங்கு காணப்படும் ஒரு கால் கருங்கல் தூண்கள் அனைத்தும் அழகிய மற்றும் நேர்த்தியான சிற்பங்களால் மனம் கவரும் வகையில் அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டதாகும். இவற்றை கண் காண கோடி வேண்டும். இதுவே உண்மை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இக்கோயிலை பற்றி, ஆனால் நேரம் போதாது, அவ்வளவு இருக்கின்றது. திருவனந்தபுரத்தில் மற்றொரு இடம் சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.

0: ஒழித்த பாடல் பீமா என்ற படத்திற்காக கார்த்திக் ஹரிணி பாடியது.
1: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
1: சிகேவைசி அப்படினா
2: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இது எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: ஆஹா, RBI சொல்கிறது.
2: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலாவில் திருவனந்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி. அடுத்து நாம் பார்க்க இருப்பது நேப்பியர் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் 19 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கலை மற்றும் தொல்பொருள் அருங்காட்சியகம்.

அருங்காட்சியகம் ஆகும். இந்த அருங்காட்சியகம் 1855 ஆண்டு திருவிதாங்கூர் மகாராஜா உத்திரம் திருநாள் மார்த்தாண்டவர்மாவால் உருவாக்கப்பட்டது. பின்னர் மெட்ராஸ் மாகாண ஆளுநராக இருந்த பிரான்சிஸ் நேப்பியர் நினைவகம் நினைவாக பெயரிடப்பட்டு 1880 பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை மெட்ராஸ் அரசின் ஆலோசகரான ராபர்ட் சிஷோல்ம் வடிவமைத்தார். இது இந்திய சீன கேரளா மற்றும் முகலாய

குளிரூட்டும் அதாவது நேச்சுரல் ஏர் கண்டிஷனிங் அமைப்பு இதன் சிறப்பம்சமாகும். இங்கு வெண்கல சிலைகள், தந்தத்தாலான சிற்பங்கள், ஆபரணங்கள் மற்றும் ஒரு கோவில் தேர் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சேர சோழ பாண்டிய காலத்து நாணயங்கள் மற்றும் வேலுத்தம்பி தளவாவின் வாள் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நகர்வுலா. சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம் வேறு ஒரு புதிய இடத்துடன். ஒலிக்க வரும் பாடல் காலை என்ற படத்திற்காக சிலம்பரசன், சுசித்ரா.

இன்றைய நகர்வுலாவில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவனந்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் பற்றி தாங்க. இனி நாம் பார்க்க போகும் இடம் குதிரை மாளிகா என்ற குதிரை மாளிகை அரண்மனை. இதனை புத்தன் மாளிகை என்றும் அழைப்பர். இது திருவனந்தபுரம் பத்மநாபசுவாமி கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினரின் வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனையாகும். இம்மாளிகையின் கூரை பகுதிக்கு கீழே உத்திரம் தாங்கும் வகையில் துல்லியமாக செதுக்கப்பட்ட 122 மரக்குதிரை சிற்பங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டு உள்ளன. இதனாலேயே இது குதிரை மாளிகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரண்மனை 1840களில் திருவிதாங்கூர் மகாராஜா சுவாதி திருநாள் ராமவர்மா இவரால் கட்டப்பட்டது. இது பாரம்பரியமான கேரள கட்டிடக்கலை பாணியில் தேக்கு, பலா மற்றும் ரோஸ்வுட் எனப்படும் ஈட்டி மரங்களை பயன்படுத்தி நேர்த்தியான மரவேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டது. மேலும் முட்டை வெள்ளைக்கரு, தேங்காய் ஓட்டு கறி மற்றும் சுதைக்கல் கலவை கொண்டு இதன் தரைத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரண்மனையில் மொத்தம் 80 அறைகள் உள்ளன. இதில் சில அறைகள் தற்போது அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகின்றன. திருவிதாங்கூர் அரசர்கள் பயன்படுத்திய பளிங்கு மற்றும் தந்தத்தாலான சிம்மாசனங்கள், கதக்களி உருவங்கள், இராஜ ஓவியங்கள் மற்றும் பழங்கால ஆயுதங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. என்ன நேர்களே, இன்றைய நகர்வுலாவில் கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா இடங்களில் சிலவற்றை பார்த்தோம். மேலும் மற்ற இடங்களை பற்றி மற்றொரு நாள் இதே நேரம் இதே நகர்வுலா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒலிக்கும் பாடல் தெனாவட்டு என்ற படத்திற்காக சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி ஐயர், செந்தில்தாஸ் ஆகியோர் குரல்களில்

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெல்ஜியம் புதுடெல்லியில் ஒரு பாதுகாப்பு தூதரை நியமித்ததை தொடர்ந்து இந்தியாவும் பிரசல்ஸில் ஒரு பாதுகாப்பு தூதரை நியமிக்க முடிவு செய்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் மேற்கொண்ட இந்திய பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு சிபி ஜார்ஜ், இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்று உறுதிப்படுத்தினார். புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் படமெடுக்கும் செயற்கைக்கோள் இன்று அதிகாலை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அதிநவீன புவி கண்காணிப்பு விண்கலமான EOS-05 ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட சுமார் 18 நிமிடங்களுக்கு பிறகு துணை புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ICT அகாடமி சார்பில் நேற்று நடைபெற்ற பிரிட்ஜ் 26 என்னும் 72வது மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட நவீன தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான வாழும் ஆய்வகமாக புதுச்சேரியை மேம்படுத்த முடியும் என்று அவர் தமது உரையில் கூறினார். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிராக 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02. நேர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய விஞ்ஞான உலகில் இயந்திரமயமான வாழ்க்கை முறை, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதா, ஊட்டச்சத்து மிகுந்த உணவா, கேள்விக்குறிதான். இந்த சூழ்நிலையில் மக்கள் உண்ணும் உணவு ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்கு அதன் இன்றியமையாமையை விளக்க வேண்டியும் எடுக்கப்பட்ட முயற்சிதான் ஒரு பகுதியாக தேசிய ஊட்டச்சத்து வாரம். இது பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இதில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். தேசிய ஊட்டச்சத்து வாரம் என்பது சமச்சீர் உணவு மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களில் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு கல்வி புகட்டுவதற்காக இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை அனுசரிக்கப்படும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியத்தால் 1982 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் ஊட்டச்சத்து குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுதல் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துதல் ஆகும். இதனால் நமக்கு என்ன பலன்? உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முறையான ஊட்டச்சத்து இன்றியமையாதது. பலர் போதுமான கலோரிகளை உட்கொண்டாலும் இரும்புச்சத்து, புரதம் மற்றும் வைட்டமின்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பெற தவறுகிறார்கள். ஆரோக்கியமான உணவு என்பது விலை உயர்ந்த உணவுகளை சார்ந்ததல்ல, மாறாக சமச்சீரான தினசரி அளவுகளை சார்ந்தது. தினசரி நாம் உட்கொள்ளும் உணவின் அளவுகளை நாம் சரிபார்த்து உண்ண வேண்டும் என்பதை இந்த செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கும் நாட்களில் மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இன்றைய தகவல் தளத்தின் நிறைவு செய்ய வரும் பாடல், நீதானே என் பொன் வசந்தம் என்ற படத்திற்காக கார்த்திக் குரலில்

0: And trust. 100% chance of El Nino lasting till February 2027 and intensifying into a very strong event in the coming months, raising the risk of floods, drought and extreme heat across large parts of the world, according to World Meteorological Organization reports in the Sun Times. The Indian Express cites the decision of the Apex Court on bar councils have no disciplinary power over law students. And finally, the Times of India mentions the passing away of Gloria Steinem, the U.S. activists and feminists having a great influence on India on her during her trip to the country. The paper adds Steinem even featured in sari ads as a way of supplementing her income in India. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. ISRO successfully launches its Earth Observation Satellite EOS-05 onboard GSLV-F17 rocket from Sriharikota in Andhra Pradesh. Government forms 31-member Joint Parliamentary Committee to examine Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Supreme Court of India to host BRICS Chief Justices Forum in New Delhi beginning today. India sends two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, being celebrated across the country today. And in women's cricket, India storm into semi-final of T20 Asia Cup, beating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8:30. தொடர்வது தகவல் தளம். இதில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கீரைகளும் அதன் அறிந்த அறியப்படாத தகவல்கள் பற்றி தாங்க. சரி, ஏன் இந்த கீரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதலில் அதை தெரிந்து கொள்வோம். உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் நிறைந்துள்ளதால் கீரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவை இரத்த சோகையை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம், வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் கே ஆகியவை கீரைகளில் நிறைந்துள்ளது. மேலும் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு கீரைகளின் பயன்கள் குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு.

ஓர் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலை வாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வாங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையதள முகவரி https://agri.py.gov.in. இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்டு இருப்பது கீரைகளும் அதன் பயன்களும் பற்றி. இனி ஒவ்வொரு கீரையாக பார்ப்போம். அகத்திக்கீரை உடல் சூட்டை தணித்து பித்தத்தை போக்கும் அரிய மருத்துவ குணம் கொண்டது. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கலை சரி செய்து மேலும் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைக்கவும் கண் பார்வையை தெளிவாக்கவும் இது பெரிதும் உதவுகிறது. அடுத்து முருங்கைக்கீரை. முருங்கை என்றாலே அதில் எதுவுமே சோகை போனதில்லை. முருங்கை மரத்தில் அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது. இதில் இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது இரத்த சோகையை போக்க பெரிதும் உதவுகிறது. கண் பார்வையினை

நேர்களே, வேலைவாய்ப்பு செய்தி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026. சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 260, வெல்டர் 2, வெல்டர் 260, எலக்ட்ரீஷியன் 200, கார்பெண்டர் 90, மெஷினிஸ்ட் 90, பெயிண்டர் 90 உட்பட மொத்தம் 1010 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, வயது 15 முதல் 24 வரை. இது 7/9/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, ஸ்டைஃபன் மாதம் ₹8200 மற்றும் 9600. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்பிக்க கட்டணமாக ₹100. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026. மேலும் விவரங்களுக்கு pb.icf.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலைவாய்ப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் 10, ஃபயர்மேன் 1, டிராஃப்ட்ஸ்மேன் 1 என மொத்தம் 19 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ அல்லது டிப்ளமா. வயது வரம்பு 4/9/2026 படி 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணமாக ₹750. மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியில் அறியலாம். கடைசி நாள் 4/9/2026.

0: கேட்ட பாடல் போகன் என்ற படத்திற்காக லக்ஷ்மி சிவனேஸ்வர லிங்கம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தகவல் தளம் நிகழ்ச்சியில் கீரைகளும் அதன் பயன்களும் அடுத்து பார்க்க போகும் கீரை மூக்கிரட்டை என்பது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை தாவரமாகும். இது சிறுநீரை பெருக்கி சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது, சிறுநீரக கற்கள் மற்றும் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது, கல்லீரலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி காமாலை போன்ற நோய்களிலிருந்து காக்கிறது, மூல நோய்க்கான எளிய இயற்கை தீர்வாக பயன்படுகிறது. அடுத்து தூதுவளை கீரை. இது சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற நுரையீரல் கோளாறுகளை குணமாக்கும் தன்மை கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தி நரம்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. இதில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன. இன்னும் பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. நேரில் ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.

உள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையதள முகவரி agri.py.gov.in என்ற இணையதளத்தில் அறியலாம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் கீரைகளும் அதன் பயன்களும். அடுத்து நாம் பார்க்க போவது குப்பை மேனி. இது குப்பை போன்ற நம் மேனியை எளிதாக குணமாக்க வல்லது. இது நம் ஊர்களில் குப்பை கூளங்களில் மற்றும் சாலை ஓரங்களில் எளிதாக வளரும் ஒரு மதிப்புமிக்க மூலிகைச் செடியாகும். இது சரும நோய்களை குணப்படுத்தவும் கபக்கோளாறுகளை போக்கவும் காயங்களை ஆற்றவும் பாரம்பரிய மருத்துவத்தில் பரவலாக பயன்படுகிறது. முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகள் மறைய இதன் இலைச்சாறு உதவுகிறது. தோல் அரிப்பு, சிரங்கு, படர்தாமரை போன்ற சரும பிரச்சனைகளுக்கு இலைப்பற்று போடலாம். அடுத்து வெந்தயக்கீரை. இது இரும்பு சத்து, நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு சிறந்த கீரையாகும். இது இரத்த சர்க்கரையை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகை வராமல் தடுக்க உதவுகிறது. விழித்திரை நரம்புகளை பலப்படுத்தி கண் பார்வையை தெளிவாக்குகிறது. சரி நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழா பற்றியும் ஊட்டச்சத்து தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படும் நிகழ்வும் பலவிதமான கீரைகள் மற்றும் அதன் பயன்கள் பற்றியும் பார்த்தோம். மற்றொரு நாள் இதே தகவல் தளம் நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன் சந்திக்கலாம். ஒலிக்க வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. ஒலிக்கும் பாடல் விஸ்வாசம் என்ற படத்திற்காக டி இமான், ஆதித்ய கோதாவரி, நாராயணன். துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்ன

0: डर्रावां दौलत गिर्रावां वंडांडा मदरकारा। இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக மூலாதார மூர்த்தி பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கௌரி மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், கௌரி மனோகரி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல் பிருந்தாவன சாரங்கா ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில்.

0: சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தமது வாரணாசியின் மக்களவைத் தொகுதியின் வெள்ள நிலவரங்கள் குறித்து மறு ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசி மாவட்ட குற்றவியல் நீதிபதியை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரம் மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் EOS-05 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற GSLV-F-17 ராக்கெட்டின் வெற்றிகரமான ஏவுதலை பாராட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியாவின் விண்வெளி திறன்கள் தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி ஒரு உலகளாவிய விண்வெளி சக்தியாக நமது நிலையை வலுப்படுத்துகின்றன என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த ராஜ்ய துறை செயல்பாடுகள் குறித்த ரக்ஷா ஆவணத்தை வெளியிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகளுடன் இந்தியா எட்ட வேண்டிய பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடுகள் குறித்த விரிவான செயல்திட்டமாக இந்த ஆவணம் அமைந்துள்ளது. இந்திய இராணுவத்தின் தென்மண்டல தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான அவர் ஏற்கனவே கிழக்கு மண்டல மலைப்பகுதி பிரிவு, சிக்னல் படைப்பிரிவு மற்றும் சிறப்பு உளவு பிரிவின் தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவின் முன்னணி வீரரான கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று ஷென்சனில் நடைபெறும் சீனா மாஸ்டர்ஸ் சூப்பர் 750 தொடரின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் ஹாங்காங்கின் லியூ சூ கியூவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02. இனி நேயர்கள் கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தாங்கள் விரும்பிய பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் விரும்பி கேட்ட பாடல் கோவை புதூர் சிவசுப்பிரமணியன் என்ற நேயர், அவருக்காக பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள். விரும்பி கேட்ட பாடல் தசாவதாரம் என்ற படத்திற்காக கமல்ஹாசன் சாதனாசர்கம் இணைந்து பாடியது.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை முகநூல் வழியில் பதிவிட்டு கேட்டு ரசித்து வருகிறார்கள். அந்த வரிசையில் அடுத்து ஒழிக்கும் பாடல் எல்லோரும் நல்லவரே என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். வெண்ணிற ஆடை என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ. அழகப்பன் அவர்கள். இது உங்கள் பாடல்.

அடுத்து ஒழிக்கும் பாடல் பூவும் பொட்டும் என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நன்னிலம் நாராயணன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் என்ற படத்திற்காக பி. சுசிலா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்.

நேரம் 10:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்கும் பாடலை கேட்டிருக்கும் நேயர் வேதாரண்யம் 4 வேதபதி கே பி ராஜதுரை. அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இந்தியன் என்ற படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ராஜபாண்டி என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ராமு என்ற படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முகநூல் வழியில் தங்கள் விரும்பிய பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தெய்வமகன் என்ற படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முகநூல் வழியில் தங்கள் விரும்பிய பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தெய்வமகன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நெல்லை பாரதி.

நாகராஜன், ஓம் பிரகாஷ், மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், சரவணன், மாதவரம், பால்பண்ணை, சரஸ்வதி, பத்மநாபன் ஆகிய அனைவருக்காகவும் இதோ ஒரு பாடல். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் எம்மகன் என்ற படத்திற்காக கார்த்திக், கல்யாணி நாயர் ஆகியோர் இணைந்து பாடியது.

நேர்களே, இன்றைய கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நேரவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ் வேட்டவளம், குமார் காங்கேயம், பா நந்தகுமார், பாண்டி ஜோதி, வினோத், யாழினி, வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், நாகை பாபு, சத்யா, குறிஞ்சாக்கேணி, அசுத்திரன், நூர்ஜஹான், அசுத்திரன், அன்வர், ஜாரி, ரீனா, ரிஹாஸ், ரியாஸ், கொடிக்கால்பாளையம், ஜான், ஹாஜா, நஜ்முதீன், சென்னை சிங்கர், சிவராம்.

அங்க குறையுது இங்க நிறையுது ஏதுக்குயோ. இதுவரை கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இலக்கியம் பேசுவோம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ಆಕಾಶವಾಣಿ இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்பவர் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். கடந்த 25 வருடங்களாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்பாக கவிஞர் மலர்மகன், பத்து பாட்டில் ஒரு பயண நூல், ஓவியம் பேசும் காவியம், கலியன் கவிதைகள் பகுதி 2, அகத்தியர் சூடாமணி கயிறு சுத்திரம் ஆகியன. அது மட்டுமல்லாமல் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றிலும் பங்கேற்றுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவதிலும் திறம் படைத்தவர். இன்று அவர் நம்மோடு இணைந்திருப்பது சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடத்தான். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
2: மகிழ்ச்சிங்கய்யா.
1: நம்மளுடைய முதல் கேள்வி மேடம், சீவக சிந்தாமணி பத்தி நீங்க பேச போறோம், இந்த நூல் குறித்து சொல்லுங்களேன்.
2: சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் 3வதாக திகழ்கிறது. இது தமிழில் எழுந்த முதல் விருத்த காப்பியம் என போற்றப்படுகிறது. இதற்கு முன்பாக காப்பியங்கள் அகவல் இலக்கியத்திலே படைக்கப்பட்டன. முதன்முறையாக திருத்தக்க தேவர் அதை விருத்தப்பாவிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இதில் மொத்தம் 3145 பாடல்கள் உள்ளன. 13 இலம்பகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை தலைவன் சீவகன். இந்த கதையானது ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன் விசயையினுடைய மகன்தான் சீவகன். இவனுடைய கதை அவனுடைய பிறப்பு சுடுகாட்டிலிருந்து தொடங்குகிறது. இது புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை சச்சந்தன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை. ஆனாலும் கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய நாடு கட்டியங்காரன் வசம் போய்விடுகிறது. ஆனால் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் தந்தை இழந்த நாட்டை இவன் மீட்டு நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து நிறைவில் அவன் துறவு மேற்கொள்கின்றான். அதை சொல்லக்கூடியது தான் இந்த சீவக சிந்தாமணி.
1: ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டீங்க, அருமை அருமை. சீவக சிந்தாமணி நூலில் பல விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய இக்காலத்திய வாழ்வியலுக்கு தொடர்புடைய விஷயங்களும், பழந்தமிழர் என்ன வாழ்வியல் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பல தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக சித்த மருத்துவம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இயற்கை மூலிகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கா? அது அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நிறைய இருக்குங்கய்யா. அதாவது சித்த மருத்துவம் என்ற பெயரிலே அதில் சொல்லப்படவில்லையே தவிர, கதை ஓட்டத்தில் மக்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் அன்றாட நிகழ்வோடு தொடர்புடையதாக மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும், கிருமிகள் எல்லாம் தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் இருப்பதற்குரிய வழியாக உலகமெங்கும் அந்த செயல்பாடு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தாமணியில் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. வெந்நீரில் வந்து வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பல் துலக்குவதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, கடுக்காய் சுட்டு அதை பொடி செய்து அதில் பல் தேய்ச்சிருக்காங்க. இன்று வரை சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கடுக்காய் பொடியானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய புண்களை உள்ளுக்குள்ளாலும் சரி வெளியிலே போட்டாலும் சரி அது ஆறக்கூடிய தன்மையுடைய சிறப்புடையது கடுக்காய். இதை வைத்து பல் தேய்க்கும் போது சளி தொடர்பான பிரச்சனைகள், புண் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதை நமக்கு இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது அன்றைய காலை நேரத்தில் அவர்களுடைய பல் தேய்க்கக்கூடிய முறை இது இப்படியாக இருந்தது என்று அந்த கதை தலைவனை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நாவழி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்லக்கூடிய நிலையில் பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் எல்லாம் வருகிறது. ஆனால் அது தங்கத்திலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் சொல்வார். எல்லாருடைய உடலிலும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று இருக்கின்றது. அந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்று மிகுந்தாலும் நம்முடைய உடல்ல வியாதி ஏற்படும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வேறாக இருக்கின்றது. இது மூன்று அடிப்படையில் தான் வைத்தியம் செய்யப்படுகிறது. அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மூளையினுடைய தூண்டுதலுக்கு வளர்ச்சிக்கு பிரம்மி என்ற ஒரு பூண்டு வகை, அதனுடைய சாரையும் நெய்யையும் அந்த காலத்தில் கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க. மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு, நன்றாக சீராக இயங்குவதற்கு. ஆனால் இது போன்று மருத்துவ நிலையில் அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பிரம்மி நெய் என்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இயற்கையோடு எழுந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கடல் விலை அமுதம் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமுதம் என்பது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்போ உப்பு வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடல்ல பிரச்சனை வரும். அதே போல் உப்பு மிகுந்தாலும் பிரச்சனை வருவதை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த அமுதம் வந்து நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக அதை கடல் விலை அமுதம், கடலிலே விளையக்கூடிய அமுதம் என்று சொல்கிறாங்க. கடல் விலை அமுதம் ஐந்து, மலையிலே விளையக்கூடிய அமுதம், நாட்டில் விளையக்கூடிய அமுதம், காட்டில் விளையக்கூடிய அமுதம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பொருள்களை அவங்க சொல்லியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கப்பணம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பணம் என்பது வந்து ஆணை நெறிஞ்சில தான் கப்பணம்னு சொல்கிறாங்க. அந்த ஆணை நெறிஞ்சில பார்த்தா நான்கு திசைகளிலேயும் நான்கு முள் இருக்கும். சாதாரண தரையில் இருக்கக்கூடிய நெறிஞ்சிலானது முழுமையாக அதில் வந்து முள் இருக்கும். ஆனால் ஆணை நெறிஞ்சில்ல நான்கு திசையிலையும் மிகச்சரியாக நான்கு முள் மட்டும்தான் இருக்கும். அது போன்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொல்கிறாங்க. ஆணை நெறிஞ்சில் வந்து சிறுநீரக தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை கூட கரைக்கக்கூடிய, முள்ளு தின்னா கல் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கின்றது. முள்ளு கீரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனால் இது ஒவ்வொன்றும் வந்து உதாரணமாகவோ இல்லை அவங்கள் அன்றாட வாழ்வியல்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயோ அதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து அந்த விஷமுறிவு பற்றி சொல்லும்போது பாம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்கிறாங்க. கதை தலைவியானவள் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறாள், பதுமை என்பவள். அவள் பந்து விளையாடும் போது பந்து ஒரு இடத்துல சென்று விழுந்து அதை தேடி செல்லும்போது அந்த இடத்துல இருந்த பாம்பு கடித்து விடுகிறது. அப்போ அவள் பிழைப்பாளா என்று சொல்லி அவர்களுடைய சகோதரர்களும் தந்தையும் வருத்தப்படும் போது அப்போ கதை தலைவன் அந்த பகுதியாக வர்றான். அவன் வந்த பிறகு அந்த பார்த்துட்டு என்ன வகையான பாம்பு, எந்த நேரத்தில் கிடைக்கும், அதை பற்றிய குறிப்புகள்லாம் அதில் ரொம்ப அற்புதமாக சொல்ல, எந்த பல்ல பட்டா அது விஷம், எப்போது கடித்திருந்தால் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புண்ணை வந்து சரிப்படுத்துவதற்காக அருவி நீரையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை கட்டழல் கதிய புண்ணில் கருவறை அருவி ஆரம் பட்டது, ஆரம்னா சந்தனம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அருவி நீரும் சந்தனமும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது நெருப்பு பட்டதினால் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு அதனை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து சந்தனம் வைத்துக் கொள்வதே நம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான். அப்போ வெப்பத்தினால் வரக்கூடியதை குளிர்ச்சி கொடுக்கும்போது அது சரியாகுது அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல அவங்களுக்கு போர்க்களத்தில் விழுப்புண் பட்ட வீரர்களுக்கு நெய் என்று சொன்னாலே அந்த காலத்தில் எண்ணெயை தான் குறிக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய கடல் எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் நெய் என்று தான் முடிகிறது. அதனால் நெய் என்றால் எண்ணெய், இல்லை அது பசுநெய்யாக கூட இருக்கலாம். அந்த நெய் என்ற ஒரு தைலத்தை வைத்து தான் அவர்கள் வந்து புண்ணை ஆற்றுவதற்கு அதில் நினைத்து அந்த புண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் நமக்கு காயம் ஏற்படும் போது தேங்காய் எண்ணெய் வை சரியாயிடும் என்ற நிலை வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சாதாரணமாக இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழகி வந்தார்களோ அதே போன்று தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் புண்ணுக்கு வந்து மருந்து வச்சு துணியினால் கட்டியிருக்கிறாங்க. இந்த கதை தலைவன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தலைவியை விட்டுட்டு போகும்போது அப்போ உதாரணமாக ஒரு வரி சொல்கிறாங்க. என்னென்னா புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம் தூக்கி வீசுவோமோ அந்த துணி

0: தண்ணியை வீசும்போது அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு அருவறுக்கத்தக்க பொருளாக அதை தூக்கி வீசிடுவோம் இல்லையா. அதே போன்றுதான் இந்த தலைவியை விட்டு இவன் பிரிந்து போகும்போது தெளிந்த மனநிலையுடன் சென்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்றாங்க. அப்போ தொக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில், கட்டுதல். புண்ணுக்கு வந்து எல்லா மருத்துவத்திலேயும் அந்த புண்ணை கட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அதை தினந்தோறும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், தூய்மைப்படுத்திட்டு பெரிதாக மாற்றணும் அப்படின்னுட்டு அந்த செய்தியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அல்ல, இது மாதிரி பார்க்கும்போது நிறைய மருத்துவ குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது.
1: ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நாம் ஒரு தொழிலை தொடங்கும் முன்பாகவோ இல்லை திருமணம் செய்வதற்கு முன்பாகவோ ஜோதிடம் பார்ப்பது நம்முடைய பண்பாட்டில் இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
1: ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, கனவு பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனவு எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாளில் பார்க்கறதுல மிகச்சிறந்த தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. வியாழஹோரை, வியாழஹோரை என்பது குருஹோரை. ஒரு நாளை 24 மணி நேரம் அப்படின்னம்னா அந்த 24 மணி நேரமும் வந்து 9 கிரகங்களுக்கு உரிய நிலையாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அதில் குருவுக்குரிய ஹோரை, அந்த ஹோரையில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல் குரு ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக ஒருவன் வந்து கடல் பயணத்துக்கு போகிறான். கடல் பயணத்துக்கு செல்லும்போது அப்போ வியாழஹோரை, வியாழன குரு ஹோரை பார்த்து அந்த நேரம் பார்த்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த புயலில் அந்த கலமே கவிழ்ந்து விடுகிறது. ஆனால் அவன் மட்டும் தப்பு வைக்கின்றான். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள்லாம் நடந்து எல்லோரும் மீண்டு வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய நம்பிக்கையில் நம்ம செல்லும்போது வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்றதை அது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல இலம்பகங்களில் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. காந்தர்வ லோகம் என்பது தேவலோகம். அங்கு பிறந்த பெண்ணானவள் காந்தர்வத்தத்தை. அவள் பிறந்தபோது வந்து கணித்து சொல்லக்கூடிய நிமித்திகனை போய் பார்க்குறாங்க. கணி என்றால் கணித்து சொல்லக்கூடியது. அந்த வகையில் தான் தமிழில் வந்து கம்ப்யூட்டருக்கு கணினி என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். அப்போ கணித்து சொல்லுகின்றான், இங்கு வந்து இவளுக்கு மறிய மணமகன் கிடையாது, நில உலகத்திலே ராசமாபுரத்தில் தான் இவனுக்குரிய தலைவன் இருக்கிறான் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். அதே போன்றுதான் இங்கே கப்பல் கவிழ்ந்தது இல்லையா, அவனை வந்து தரன் என்பவன் வந்து அங்கே கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அழைத்து சென்று காந்தர்வத்தத்தையினுடைய தாய் தந்தையை பார்த்து பேசும்போது அப்போ முன்னோர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புலாம் அவன் வந்து குசலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துட்டு அப்போது தான் அவங்க சொல்கிறாங்க, தத்தையை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், அங்குதான் அவளுக்கு மணமகன் இருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து அனுப்புகின்றான். அப்போ அங்கு பிறந்தபோது ஜாதக குறிப்பு பார்க்கக்கூடியது, அதுவே பிற்காலத்தில் நடக்கக்கூடியதாகவும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேமசரியார் இளம்பகத்திலேயும் அதே போல தான், பெண்களுக்குரிய நாணம் என்பது அவளுக்கு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாள். யாரை கண்டும் நாணம் அடைகிறாளோ அவள் தான் அவளுக்குரிய கணவன் என்று சொல்கிறாங்க. அதே போல் நிறைய மணமகன்லாம் பார்க்கும்போதும் அவளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒரு முறை சீவகன் அந்த ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு மணியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கடை வாசலில் வந்து அவன் நிற்கின்றார். அப்போது அவள் வந்து பெண்மை உணர்வு வருகிறது. எப்படி திருவிளையாடற் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் சிவனை பார்த்த பிறகு அவள் நாணத்தினால் வெட்கி தலை குனிகிறாளோ அதே போன்ற வகையிலே இங்கும் நடைபெற்றது. அதோடு இன்னொன்று சொல்கிறாங்க, யார் வரும்போது வியாபாரம் அதிகமாக ஆகிறதோ அவன் தான் உன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவன் வாசலுக்கு வரும்போது நிறைய வியாபாரம்லாம் ஆனது, அதனால் இவன் தான் மணமகன் என்று சொல்லி அவனுக்கு மணமுடித்து வைத்தார்கள். அதில் நிறைய இடங்களில் அதுமாரி திருமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிய நிலையில் சந்திரன் ரோஹிணியோடு உள்ள சுப வேளையில் தான் வந்து திருமணம் நடைபெற்றது. இது அகநானூற்றிலே கூட சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் இங்கு சிவகனுக்கு திருமண நாள் நிச்சயிக்கும் போது கூட சந்திரன் ரோஹிணியோடு கூடிய நன்னாளில் தான் வந்து திருமணம் செய்விக்கப்பட்டிருக்கின்றது. இது போல் நிறைய குறிப்புகள் அதிலே இருக்குங்கய்யா.
0: நிறைய ஜோதிடம் பற்றி என்னெல்லாம் சிவகசிந்தமனில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ சூடான இடத்துல இருக்கிறவங்க குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க, குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கிறவங்க சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பண்பாட்டிலையும் பழந்தமிழர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த அறிவை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது சாப்பிடு சாப்பிடாதுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, இது மரபார்ந்து வர்றது. இது குறித்த ஏதாவது செய்திகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்புகள் இருக்கா சீவக சிந்தாமணியில்?
1: இருக்குங்கய்யா. காலநிலை கேற்ற உணவு உண்ணணும், நேரத்திற்கேற்ற உணவு உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வேனில் காலத்தில் நெல்லிக்காயெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க, இளநீர், நெல்லிக்காய் இதெல்லாம். அந்த நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் அதனை சார் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உணவு வந்து பால் அமுதத்தை சாப்பிட்ருக்குறாங்க. அது வயதானவர்களுக்கு இரவு நேரத்தில் பால் உணவை சோற்றுடன் பாலை சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்குனா சிறிதளவு தான் சாப்பிடணும், இரவு நேரத்தில் செரிமான கோளாறுகள்லாம் வராமல் இருப்பதற்கு சிறிதளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறையே பார்த்தா அறுவகை சுவை உடைய உணவு தான். அந்த அறுவகை சுவையில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும், எப்படி வாதம் பித்தம் கபம் மூன்றும் குறைந்தாலும் நமக்கு உடலில் பிரச்சனை ஏற்படுமோ, அதே போல் அறுவகை சுவையையும் நாம் வந்து மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் வியாதி என்பதே வராது. உதாரணத்திற்கு புண்ணை ஆற்றுவதற்கு துவர்ப்பான பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சளி தொடர்பாக இருக்கக்கூடியதற்கு கொஞ்சம் கசப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல் ஒவ்வொரு விதமான வியாதிக்கும் நாம் மருந்து சாப்பிடும்போதே சிலது கசக்கும், சிலது புளிக்கும், சிலது இனிக்கும். அப்போ அந்தந்த சுவை சரியாக இருந்தது அப்படின்னா அதுக்குனே தனியாகவே ஒரு புத்தகம் இருக்குதுங்க ஐயா. ஆறு வகை சுவையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற தனியான ஒரு இதுவே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த மாதிரியான உணவு பழக்கம் இல்லை என்பதை நம்ம சொல்லலாம். அந்த வகையில் சிந்தாமணியில் வந்து உதாரணமாக சொல்லும்போது, நிலவு சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல நடுவிலே சோற்றை பிணத்திலே வைத்து அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போல அந்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி சாறு, எலுமிச்சம் சாறு இவை போன்றவை எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பணியாரம் இவை போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஆரோக்கியமான உணவாக எடுத்திருக்கிறாங்க. நெய்ச்சோறு, பருப்பு சேர்த்த உணவு இவையெல்லாம். அதில் வந்து புலால் உணவு இதில் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னும்போதும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது சமண காப்பியமாக இருக்கிறதுனால சமணர்கள் வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். அதனால் இதில் வந்து அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் பழங்கள், காய்கறிகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உணவு பச்சையை அப்படியே எடுத்துக்கொண்ட நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயற்கை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் அவர் ஆரோக்கியத்தை தேடி போகாமல் உணவு முறையிலேயே அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதையா. அதோடு மட்டும் இல்லையா, நீங்கள் சொன்னது மிகச்சரியானது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் உணவு உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, வட பகுதிகளில் கோதுமை அதிகமாக விளைகின்றது, தென் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைஸ் என்று சொல்லுவோம், கோதுமையை வந்து வீட் என்று சொல்லுவோம். அதில் ஹீட்டாக வந்து இருக்கக்கூடியது வீட், டபிள்யூ எடுத்துட்டோம்னா ஹீட்டு. அதே போல் ரைஸில் வந்து ஆர் எடுத்துட்டோம்னா ஐஸு. அப்போ நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நாம சாப்பிட்றோம், அவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியதை சாப்பிட்றாங்க.
0: வார்த்தையிலே ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க.
1: உலகமெங்குமே எந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறார்களோ, மக்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களுக்கும், அந்தந்த உயிரினத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து வந்த பழம், இந்த நாட்டிலிருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை வந்து அதனுடைய சிறப்பு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சங்க இலக்கியத்தில் வந்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று சொல்வாங்க.

0: அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உணவு முறையை வந்து எப்படி நாம் எடுத்துக்கணும், அதில் எவ்வளவோ பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது. அந்த நெல்லிக்கணிக்கு எப்படி அவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், நாம் எப்படி உண்ண வேண்டுமோ என்ற முறை அந்த நெல்லிக்கணியை சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். எல்லா பழத்தையும் நம்ம கடித்து சாப்பிட்டுடலாம், இல்லை வந்து காயை கூட ரெண்டு மூணு முறை கடிச்சிட்டு சாப்பிட்டுலாம். ஆனால் அந்த நெல்லிக்கனியை மட்டும் நன்றாக சுவைத்தால் ஒழிய நம்மால் விழுங்க முடியாது. நன்கு சுவைத்து அரைத்து அதுக்கு பிறகுதான் விழுங்க முடியும். அப்படியே கடித்து முழுங்க முடியாது. அது வந்து நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் என்று சொல்வார்கள். நம்ம வாயில் இருக்கக்கூடிய 32 பற்கள், 32 முறை ஒரு உணவை நாம் மென்று சாப்பிடணும். பாதி செரிமானம் நம்முடைய வாயிலேயே முடிந்து விட வேண்டும். ஏன்னா அதில் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரானது மிகச்சிறந்த மருத்துவ நிலையில இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வாயில புண்ணு வராது, மற்ற இடங்கள்ல புண் வரும். சிறு வயதாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு புண் வந்ததுன்னா டக்குன்னு எச்ச தொட்டு அதுல வைப்பாங்க. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுலேயும் மருத்துவ இது இருக்குது. நம்முடைய செரிமானம் வந்து பாதி நம்ம வாயிலேயே முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து விழுங்க வேண்டும். அப்ப அந்த செயல்பாடு உடைய கனி நெல்லிக்கனி. அது போன்ற நம்ம மற்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த காலத்தில் நெல்லிக்கனியை வந்து சாதல் நீங்க எமக்கு இந்தனே என்று சொன்னதனுடைய உள்ளார்ந்த பொருள் அதுவாகத்தான் இருக்க முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதில் நெல்லிக்கனியை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது குந்தல் வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டோமானால் சர்க்கரை வியாதி மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது மிகுந்த உறுதுணையாக இருப்பதை நம்மால் காண முடிகிற அது நிறைய இடங்களில் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றதையா.
1: இந்த அவசர கால உலகத்தில் 10 நிமிடத்தில் 15 நிமிடத்தில் சாப்பிட்டு போகிறாங்க, 32 முறை ஒரு வாயை அவங்க வந்து மென்றார்கள் என்றால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல.
0: அதோடு மட்டும் இல்லைங்க, அப்படி நாம் மென்று சாப்பிடும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அளவு குறையும், வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலம் கவலமாக எடுத்து விழுங்கும் போது
1: நம்மளுக்கே தெரியாம
0: நிறைய உண்டு விடுவோம். நாம மென்று சாப்பிடும் பொழுது நாம் குறைவாக சாப்பிட்டு நிறைவாக இருப்பதை நம்ம அவ்வளவு உணர முடியுங்கய்யா. அது பழக்கத்தில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குரிய நிலையாக நம்ம பார்க்கலாங்கய்யா.
1: அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்ச ஒரு 10 நிமிஷங்க அப்புறம் தான் நம்ம வயிறே உணருமா, நம்ம ஃபுல் ஆயிடுச்சு இல்ல ஃபுல் ஆகல அப்படின்னு. வேக வேகமா சாப்பிடுவோம், அந்த உணர்வே தெரியாது இல்ல. நம்ம வேகமா சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லானப்பறம் உணர்வோம், ஐயோ நம்ம அதிகமா
0: சாப்பிட்டோமே. பசியவே கூட பல உணர்வுகள் சொல்லுவாங்க, கண்ணுக்குரிய பசி, மூக்குக்குரிய பசி, வாய்க்குரிய பசி, அது மாதிரி பசி சொல்லுவாங்க. பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும், நம்ம ஃபுல்லா சாப்பிட்டிருந்தா கூட நமக்கு பிடித்த உணவா இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ஒண்ணு வாயில போடணும்னு நினைப்போம். அதே போல அந்த ஸ்மெல் பார்க்கும்போது நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நல்ல வடை ஸ்மெல் வருது, இப்ப சாப்பிடலாமே அப்படின்னு டக்குன்னு அதை நோக்கி நாம செல்வோம். அப்புறம் நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய நிலை.
1: அதான் சிகப்பு நிறத்தில் உள்ள உணவுகள்லாம் நம்மள ரொம்ப வந்து சாப்பிட தூண்டுமா. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா நல்ல சிகப்பு கலர்லயோ இல்ல வந்து
0: வறுவல் பொரியல்
1: நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சாப்பாடு அந்த டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட போறோம். கரெக்ட் தான்.
0: நிறங்களுக்கு பயன்கள் உண்டுங்கய்யா. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும், அது நமக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி பழங்களில் வந்து மாதுளை இதெல்லாம் வந்து. அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது நமக்கு கால்சியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. முள்ளங்கி இவையெல்லாம் அதனால நிறத்திற்கு ஏற்ற வகையில் அந்த பச்சை நிறம் எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். தினம் தினம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது மிகச்சிறந்த பயனுடையதாக இருக்குங்கய்யா.
1: அருமையாக சொன்னீங்க. பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து மனித உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உறவுகள் இருக்கு. ஒரு காப்பியம்னு வந்து அதில் வந்து எல்லா விதமான மனித உறவுகளும் வரும், காதல் வரும், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நட்பு இப்படின்னு பல உறவுகள் அதில் வந்து கையாளப்படும். அந்த மாதிரி இருவருக்கிடையே இருக்கிற ஒரு உறவு முறையில் நட்புன்ற உறவு முறை தான் வந்து நம்ம பிரதிபலன் பாராமல் நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிற இந்த நட்பை பற்றி, நட்பின் இலக்கணம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: நட்பின் இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டு என்று சொல்லுவோம். ஃப்ரெண்டில் வந்து கடைசி மூன்று எழுத்து வந்து எண்டுன்னு முடியும். இப்போ எண்டு வரை யார் கூட வர்றாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு என்று. தமிழில் சொல்லும்போது உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லுவோம். மற்ற உறவுகள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லை என்றாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, உயிர்காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். தாய் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுவிடும். அதனால் கூட அவள் கொடுக்கலாம். அதனால் தான் இறைவனை சொல்லும்போது தாயினும் சால பறிந்து என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுவார். அதே போல பல அடியார்களும் அதே போல சொல்லுவாங்க, தாயை விட சிறந்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்போ கணவன் மனைவி, மகன் மகள் இவர்கள் எல்லாம் நாம் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டோமா, பிற்காலத்தில் நமக்கு வயசான காலத்தில் பார்த்துக்குவாங்க என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நட்பு என்பது முழுமையாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நட்பு எல்லா உறவை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அந்த நிமிடத்தில் நம்முடைய தோழனுக்கோ தோழிக்கோ வரக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியது எந்த உறவிலேயோ அதுதான் மிக சிறந்த புனித உறவாக நாம் கருதணும். உண்மையும் அதுதான். அந்த வகையில் பார்த்தா சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் காப்பிய தலைவனுக்குமான அந்த நட்புறவு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அந்தணர்கள் வந்து உணவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து வாய்ச்சிருது. உடனே அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அடித்த பிறகு அது அந்த காட்சியை வந்து சீவகன் பார்க்குறான். பார்த்துட்டு நாய் வந்து இறந்துவிட போகிறது என்று சொல்லி அதை போய் பாதுகாப்பாக அதற்கு உதவி செய்கின்றான். அப்புறம் பார்த்தா அந்த நாயானது ஒரு தேவனாக மாறி போய்விட்டது. நான் வந்து போன பிறவியில் வந்து செய்த தீவினையின் காரணமாக இந்த பிறப்பை நான் எடுத்தேன். இப்போ உன்னுடைய மந்திரத்தினுடைய ஒளியினால் நான் என்னுடைய பழைய பிறவிக்கே நான் சென்று விட்டேன். எனக்கு மிக மகிழ்ச்சி, அந்த வினை தீர்ந்து விட்டது என்று சொல்லி, எப்போது உனக்கு தேவையோ அப்போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். சீவகனுக்கு பல்வேறு இடர்பாடுகள் வந்தபோதும் அவன் அவனுடைய நாடவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காக சுதஞ்சனன் என்று அவனை நினைக்கின்றான். அந்த நேரத்தில் உடனடியாக அவன் வந்து உதவி செய்கின்றான். உதவி செய்யும் போது அவனுக்கு மூன்று விதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கின்றான். ஒன்று, இவன் விரும்பிய தோற்றம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, நல்ல இசை ஞானத்தை கொடுக்கின்றான். மூன்றாவது, அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மையை, அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மூன்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது உனக்கு தேவையான போது பயன்படும் என்று சொல்கிறான். அந்த வகையில் தான் வந்து அந்த பதுமையினுடைய பாம்பு கடியினுடைய விஷத்தை இவன் வந்து நீக்குகின்றான். அது ஒரு இடத்துல பயன் தருகின்றது. அப்போ இவனை அழைக்கும் போது இதை மூன்று இதை கொடுத்துட்றான். பல நேரங்களில் வந்து இந்த மூன்றும் வந்து மூன்று சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பயன் தருகின்றது. எட்டு பெண்களை மணந்து கொண்டு நாட்டை கட்டியங்காரனிடமிருந்து இவன் மீட்டு கொண்டு வருகின்றான். மீட்டு

0: கொண்டு வந்த பிறகு அப்போது சுதஞ்சனனுடைய உதவிகள் எல்லாவற்றையும் அவனுடைய வரலாற்றை முழுமையாக ஒரு நாடகம் ஆக்கம் செய்து அந்த நாடகத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அவன் செய்கின்றான். அது நட்புக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த உறவு முறைகளில் தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது வந்த சொந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்து அழகு பார்த்தவன் சீவகன். சச்சந்தன் வந்து காந்தர்வ தத்தையார் தான் முதல் மனைவி. அவளுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைத்திருக்கின்றான். அதே போல எட்டு பெண்களுக்கும் எட்டு மகன்கள் என்றுதான், அதில் மகள்கள் சொல்லப்படவில்லை. அதாவது மகன் தான் வந்து முதன்மையான நிலையிலே எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இந்த காலத்துல ஒரே ஒரு வரைக்கும் அப்படிதான்.
0: ஒரே ஒரு குறிப்பு மட்டும், ஐங்குறுநூறுல தவமிருந்து பெற்ற மகள் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அதை தவிர வேற எந்த இடத்திலையும் வந்து மகள் பிறப்பதற்காக தவம் செய்தோம் என்ற ஒரு செய்தி வரப்படவில்லை. வள்ளுவர் கூட சொல்லும் போது சான்றோன் என கேட்ட தாயின், அந்த சான்றோன்னு சொல்லும் போது அங்க வந்து பெண்ணை பற்றி வரவில்லை. ஆனால் பெண்ணுக்குரிய முக்கியத்துவங்கள் எல்லாம் இதுல நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே போல அந்த தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பெயரை ஒரு மகனுக்கு வைத்திருக்கின்றான். இன்னொன்று வந்து கந்துக்கடனால் தான் வளர்க்கப்பட்டான் சீவகன். வளர்ப்பு தந்தையினுடைய பெயரை கந்துக்கடன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கடுத்தது கோவிந்தன் என்பவனுடைய மகள் வந்து இலக்கணை. கோவிந்தன் வந்து இவனுடைய தாய்மாமன். தாய்மாமன் மகளை தான் நிறைவாக எட்டாவது பெண்ணாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ கல்யாணம் செஞ்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய மாமனார் பெயரை மகனுக்கு வைக்கின்றான், கோவிந்தன் என்று ஒரு பெயர் வைக்கின்றான். அதனால இப்போ உறவு பெயர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள், இவர்களுடைய பெயரை தன்னுடைய வாரிசுகளுக்கு வைக்கக்கூடிய மரபானது இன்று வரை நாம பார்க்க முடிகின்றது. நண்பன் பெயரை வைப்பது, அப்பாவினுடைய பெயரை வைக்கிறது, மாமனாருடைய பெயரை வைப்பது, நமக்கு அதிக உதவி செய்தவர்களுடைய பெயரை வைப்பது, மச்சானுடைய பெயரை வைப்பது, அது எல்லாமே வந்து இன்று வரை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை இன்று வரை அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். அதே போல மாமியாரும் மருமகள்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. சீவகன் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு ஒரு இரண்டு நாட்களிலேயோ இரண்டு மாதத்திலேயோ விட்டு விட்டு வந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி விட்டு வரும்போது அவர்கள் வந்து ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க. சீவகனை தன்னுடைய தாய்மாமன் உதவியோடு இது எந்த நிலையிலையும் வந்து தனித்து போய் நீ போராடக்கூடாதுன்னு, ஏன்னா வயது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான், எப்படி கண்ணன் குழந்தையாக இருந்து யசோதையினால வளர்க்கப்பட்டாரோ அதே போல இவன் சுடுகாட்டில் பிறந்தபோது கந்துக்கடன் என்பவனால இவன் வளர்க்கப்பட்டான். வளர்ந்த நிலையில்தான் வந்து விசையை வந்து தன்னுடைய மகனை பார்க்கின்றான். காலை பருவத்தில் தான் பார்க்குறான். பார்க்கும்போது ஆலோசனை சொல்கிறான், நீ தனித்து போய் நின்று போராடாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாருடைய பலத்தோடு, உன்னுடைய தாய்மாமன் பலத்தோடு நீ சென்று கட்டியங்காரனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். எப்படி பொறநானூற்றிலே நீன்று புறந்தெழுதல் எண்தலை கடனே என்று சொல்லி சான்றோன் ஆக்குதலும் தாய்க்கு கடனே என்ற வகையில் இவள் தந்தை இல்லாத இடத்துல இவள் அவனுக்கு ஆலோசனையெல்லாம் சொல்கிறான். சொல்லும்போது மிக அற்புதமான ஆலோசனை அதெல்லாம். மிகப்பெரிய யானையானது மிகச்சிறிய கஞ்சனக்கோளினால் ஆற்ற ஒண்ணாத, அதாவது அடிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த கஞ்சனக்கோள் என்பது மை தீட்டக்கூடிய கோள். அந்த மை தீட்டக்கூடிய குச்சியினால் கூட அடிக்க முடியாத அளவு சின்ன நாகம் இருக்குது. அந்த நாகம் கடித்து விட்டால் மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய யானை கூட விழுந்து விடும். அதனால பகை சின்னதுன்னு நீ நினைக்காத எந்த இடத்துலையும். அதனால ரொம்ப கவனமா நீ கையாளணும் என்று சொல்லி எப்படியெல்லாம் இந்த நாட்டை வந்து ஒற்ற நிலை எப்படி பார்க்கணும், பகையை வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சிறிய ஓட்டை இருந்தால் அதன் வழியாக நீர் சென்று கப்பலையே கவிழ்த்து விடுமோ, அதே போன்ற நிலையில் மிகச்சிறிய பாம்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய விலங்காகிய யானையை கடித்தால் யானை எப்படி இறந்து விடுமோ, அதுபோல சிறிய பகையாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ மனதிலே கொண்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்கின்றாள். சொல்லி அதுக்கு பிறகு தன்னுடைய தாய்மாமன் அவனுடைய உதவியும் பெற்று சென்று கட்டியங்காரனை வெல்கின்றான். அதை அப்போ வந்து அந்த எட்டு பெண்களையும் கட்டியங்காரனை வென்ற பிறகு அழைத்து வருகிறான். அழைத்து வந்து மாமியாருடைய பாதத்திலே விழுந்து அவர்களுடைய ஆசியை பெறுகிறார். அந்த செய்தியும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல எல்லோருக்கும் காமன் என்று சொல்ல

0: சொல்வார்கள். இந்த இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று தொல்காப்பியர் சொல்வார். இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அத்தனை பேருக்குமான இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். அதை வந்து காமன் வந்து எல்லோருக்கும் காமன் என்ற, முதல்ல காமன் என்பது மன்மதனை குறிக்கும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய காமன் என்பது ஆங்கிலத்தில் பொதுவானது அனைவருக்குமானது என்பதை குறிக்கும். அந்த வகையில் காமனுடைய தம்பி சாமன் என்று இருக்கின்றார். அந்த ரெண்டு பேருமே வந்து மாமன் மருகன் போல, மாமனாரும் மருமகனும் போல இருந்தார்கள். மாமனும் மருமகனும் போல இங்கு காமனும் சாமனும் இருந்தார்கள் என்ற செய்தியை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா விதமான உறவுகளும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
1: அருமையாக சொன்னீங்க. நட்பை பற்றி கேட்டப்போ நட்போட சேர்த்து பல விஷயங்களை சேர்த்து ஒரு களஞ்சிய மாதிரி சொல்லியிருக்கீங்க, அருமையாக இருந்துச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி அடுத்த மாதம் 16ஆம் தேதி இதே அலைவரிசை இதே நேரத்தில் ஒலிபரப்பப்படும், நீங்கள் கேட்கலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்றவர் முனைவர் ஜார்

0: சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்றவர் முனைவர் ஜா திருப்புர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: திரைகாணம் கேட்கலாம் 12 மணி வரை.

0: கலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மதியம் 12 அளவில் கேட்கலாம் எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். இன்று மதியம் 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சியில் மதி மதி ஹிமால் கோ சேட்டோ முகட்லையி நேபாள மொழி பாடல் கேட்கலாம். எழுதியவர் ருத்ரா பவுட்யால் அவர்கள். படைப்பு சென்னையச்சல். நேர்களை, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1 அளவில் கேட்கலாம் மகளிர் நேரம். விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 இன்றுமினைவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். இன்று மாலை 5 பொன் மாலை பொழுதில் காதலி என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். இன்று மதியம் 3 அளவில் எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர், குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள். நேர்களே, இன்று மதியம் 12:50 புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம் புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நேர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுதில் காதலி என்னும் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் மதியம் 12:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்க இருப்பது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ கந்தன் ஆறுமுகம்,

0: വി എസ് ബാലദണ്ഡായുധം, കെ എസ് തില്ലൈറാണി, കെ ജാസ്മിൻ, പി സെൽവനാഥൻ, ആർ വിജയലക്ഷ്മി, എം അൻവരസി ആകിയോ. എങ്ക വീട്ടു മരുമകൾ നാടകം.
1: ஏமா வணஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, ஆயிரம் தடவை என்ன சொன்னேன் கேட்டியா? இப்ப கண்ணை கசக்கனா கல்யாணம் ஆயிடுமா?
2: நானா கேட்டேன், நீ தானே சொன்ன. எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
1: ஐயோ ஏய், வியவஸ்தை கெட்டவள. அவங்க நகை நட்டு கேட்கல, படிப்பதான் கேக்குறாங்க. பெரிய படிப்பா கேட்கல, பிளஸ் டூ படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
2: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
1: இது மட்டும் எங்க இருந்து வருதான்? அங்க இருந்து தானே வருது.
2: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
1: பொய் சொல்லணும்.
2: பொய்யா?
1: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு பொய் சொல்ல பயமா இருக்கா? இங்க பாரு, பொய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்பூரா கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
2: அம்மா எனக்கு பயமா இருக்குமா? ஒரு பொய்ய மறைக்க ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாதுல.
1: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
3: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணு யார கவுக்க திட்ட போடுறீங்க?
1: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தைய வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா, அத சொல்லுங்க முதல்ல.
3: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான். மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்ட. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் பத்து பொருத்த பிசகாம இருக்கும்.
2: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கள?
1: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதடி. அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
3: ஆமா வனஜா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழ போற பாரு.
2: அப்பா நீங்க சொல்றது சரிதான், அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விவரமா நான் என்னமா சொல்றது?
1: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடு வனஜா.
2: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல
3: வனஜா. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம வேலைய பாரு, போ.
4: என்ன, நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க, பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
5: ஆமா,
3: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா?
5: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா?
4: நல்லா இருக்கு, நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா எனக்கே இப்போதான் புரியுது. இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜில் படிக்கிறான்.
3: ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்மா.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆனா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
4: அதுவா, பையனுக்கு ரெண்டு நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இத பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா பிளஸ் டூ ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும்.
1: என் பொண்ணு நீங்க நினைக்கிறதுக்கு மேல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
6: ஓ அப்படியா? அது போதும், இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும், அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
3: ஐயா, உங்க மனசு படியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன், அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.

0: இப்ப சொன்னீங்களே பாத்திரம் பண்டம் நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்ச பொண்ணு தான் வேணும்.
1: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விட மாட்டான் போல இருக்க.
0: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
3: ஆமா வனஜா. அம்மா, உன்ன பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்த பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
4: அம்மா, நானும் வந்துட்டேன்.
5: வாடா வாடா வாடா. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டான். பொண்ணு ரெடி ஆயிட்டானா? அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
6: அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன்.
5: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா.
7: இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
6: எம்ஏ படிச்சிருக்கேன்.
7: என்ன, காத்து தான் வருது. மடி, பயப்படாம பேசுமா.
3: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம் தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
7: டேய் ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, டேய், ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
4: பேசிட்டோம்மா, நீங்க போய் பேச வேண்டியதே பேசிட்டு வாங்க.
0: பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தலையாட்டிட்டான், தலையாட்டிட்டான்.
7: என்னங்க என்னங்க, உங்களை தான்? ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
0: எங்க தங்க வைக்கிறது? அவங்க தான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே.
7: இது இது என்ன கூத்தா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல.
0: விடு, அவங்களும் மனுஷங்க தானே.
6: அத்தை உள்ள வரலாமா? அத்தை மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
7: எங்க வீட்டு மருமகளே, நீயும் என் பிள்ளையும் என பிரியாம பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்திரிமா, எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் பெரியவங்கிற முறையில நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இத பாருமா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
6: அதுதான் தெரியுமே.
7: அதுக்கப்புறம்
6: நீங்க தான் சொல்லணும் அத்தை.
0: இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
6: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே. மாமா, உங்க ரெண்டு பேருடைய விருப்பமே என் விருப்பம். உங்க சொல்லுபடி நடக்க தயாரா இருக்கேன்.
4: என் விருப்பப்படியும் நடக்கணும், அப்போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்.
0: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அத கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
4: வனஜா வனஜா, சமையல் கட்டுல என்னமா பண்ற?
6: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
4: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
6: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
4: வனஜா,
6: என்னங்க?
4: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?
6: கொடுத்துட்டேன்.
4: வனஜா,
6: மறுபடியும் என்னங்க?
4: அம்மாவுக்கு படுகையில் தண்ணி வச்சியம்மா?
6: வச்சிட்டேன் வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
4: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லியில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
6: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனால் நான் தானே செய்யணும்.
4: அதுக்கு இல்ல வனஜா, நான் உன்னு சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
6: இதுதான் முதலிரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமாது, போய் தூங்குங்க. பேசலாம்னு ஒண்ணுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவரு என்னடானா இந்த அலும்பு பண்றாரு. ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
4: என்ன சொன்ன?

0: என் அம்மா உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற? மனஜா, உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? உன் பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
1: இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா?
2: எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேசுறேன்.
3: என்னம்மா, நல்லா இருக்கியம்மா வனஜா?
2: ஒரு முக்கியமான விஷயம்மா.
3: என்னம்மா?
2: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைம்மா.
3: என்னம்மா பிரச்சனை?
2: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
3: என்னம்மா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. அபர்மா, சும்மா அப்படி போட்டு வாங்குறது உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
2: அம்மா என்ன வேலைக்கு அனுப்புறன்னு சொல்றாரு.
3: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிட, அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அதை செஞ்சுட்டு. அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய், புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
0: உதிக்கலாம்ட்டாங்களே, நீ போய் பாத்தியா?
2: இல்ல.
0: ஏன் பாக்கல?
2: என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
0: சரியான கிறுக்கியா இருப்பாப்ல இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா, அம்மா.
4: ஓ ராஜாவா, என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பார்க்க வந்திருக்க?
0: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
4: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இதை ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ போட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
0: அப்படியா வனஜா? வனஜா
2: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
2: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
0: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா, இல்ல ஒரே அடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
2: நிறுத்துங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
0: சும்மா கத்தாத. சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
2: எங்க வீட்டுல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
4: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேன்னு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கா.
2: பாருங்க அத்தை, நான் என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
4: ராஜா கோபப்படாம பேசுறா, பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
2: ஆஹா, இது ஓவராலா இருக்கு, இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
0: வனஜா, வனஜா.
2: இதோ வந்துட்டேங்க, இந்தாங்க மதியான சாப்பாடு.
0: அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாவது, போயிட்டு வர்றேன், உடம்ப பாத்துக்கோங்க.
4: அப்பா நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா.
0: வனஜா அம்மாவை நல்லா பாத்துக்கோ, அப்பா இல்லாத நேரம் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
2: சரிங்க.
0: சரிங்க சரிங்கன்னு எதையாவது செஞ்சு தொலைக்காத.
2: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
0: நீ
4: மெதுவா குளிச்சுக்கிறனே.

0: மேலையப்பை பாருமா.
1: வெள்ளிக்கிழமை அதுவுமா குளிச்சு முழுகி இருந்தாதான் லட்சுமி குடி வருவான்னு நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க.
0: சொன்ன சொன்ன அதுக்காக அவசரப்பட்டு செய்யணுமாமா.
1: வாங்க வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு
0: விடுறேன். சரி போ இஷ்டம்.
1: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
0: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் தேய்ச்சி விடுமா, தேய்ச்சி விடு.
1: கண்ணு நல்லா மூடிக்கங்க, தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
0: எரியுது ஏமா ஏமா, சீக்காய்க்கு பதிலா என்ன மிளகா தூள் போட்டு கலக்கிட்டியா? ஐயோ ஐயோ அம்மா, உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ அம்மா ஏமா, என்ன பொடிமா இது, என்னமா செஞ்ச? ஐயோ தாங்க முடியலையே.
1: சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்காதீங்க அத்தை, தண்ணி ஊத்தனா சரியாயிடும்.
0: அப்புறம் சீக்கிரம் தண்ணி ஊத்து ஊத்து. ஐயோ எல்லாம் எரியுது. ஐயோ அம்மா அம்மா.
1: அத்தை தண்ணி ஊத்திடுறேன், இருங்க கத்தாதீங்க, இதுக்கும் கத்தாதீங்க.
0: ஐயோ ஐயோ கொதிச்சு தண்ணி அப்படியே ஊத்துறியே, பாவி நல்லா இருப்பியா, நாசமா போ, உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஐயோ கொப்பளம் வருது, எரியுது.
1: அச்சிச்சோ என்ன அத்தை, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?
0: அடி போடி பாவிமாவளே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? ஐயோ எரியுதே, தாங்க முடியல. ஐயோ
1: நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அவர் வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு ரெண்டா கதை மூட்டி எங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க அத்தை? நான் அன்போடு தானே தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க
0: வச்சேன்.
1: நடந்துருச்சு, மருந்து போட்டு ஆத்திடலாம். டிபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அத்தை.
0: சாப்பிடுவா? ஐயோ வேண்டாம் தாயி வேண்டாம், இதோட என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு. டிபன்ல ஏதாவது கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்ன விடுடி. ஐயோ நாவல்லம்மா நாவல்ல.
2: வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற.
1: நீங்களா? நீங்க நீங்க எப்போ வந்தீங்க?
2: எப்போ வந்தன்னு கேக்குறியா, இல்ல இந்த நேரத்துல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா?
1: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
2: அப்புறம் எப்படி சொல்றதான், உன் அம்மாவா இருந்தா இப்படிதான் தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்துவியா? சொல்லு
1: அத்தான். என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்டவ இல்ல.
2: நடிக்காத.
1: நான் நடிக்கல அத்தான், என் மேல தப்பா பழி போடாதீங்க.
2: அப்படியா, நீ என்ன செஞ்சன்னு உனக்கே நல்லா தெரியும். பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. நீ இங்க வந்ததிலிருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன், சந்தோஷமா இருந்தேன். மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும், இதை எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
1: அத்தனையும் பார்த்துட்டீங்களா?
2: ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டேன்.
1: ஆமாவா? ஐயோ அம்மா மயக்கம் வருதே.
0: ஐயோ ராஜா இங்க பாருடா, மனுஜா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டா பாருடா, பாருடா.
2: இதுவும் நடிப்பு தாம்மா.
0: இல்லடா உண்மையிலேயே மயக்கம் ஆயிட்டாடா, பாருடா.
2: மயக்கம் ஆயிட்டாளா? வனஜா வனஜா.
1: அம்மா அம்மா கதவை தரம்மா.
3: யாரு வனஜா? நீயா? மாப்பிள்ள வரலையா?
1: இல்லம்மா.
3: ஐயோ தனியா வந்த?
1: ஆமாம்மா தனியாதாம்மா வந்தேன்.
3: ஐயோ என்னம்மா, துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள்ள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது.

0: எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்கேன். என்னமா என்னமா நடந்தது, என்ன நடந்தது
1: அத்த? என்ன வந்தவங்களை வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி நீங்க உள்ள வாங்க.
0: ஏய் மனுஜா, நில்லுடி நில்லுடி. சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? சொல்லுடி என்னடி நடந்தது.
1: அவங்களை உள்ள வர விடுங்க அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
0: ஏய் மனுஜா, இல்லடி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி.
1: அத்த எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க உள்ள போய் பெட்டியை வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க அண்ணி, டிஃபன் சாப்பிடலாம். மத்தத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அத்த நீங்க குளிக்க வாங்க, சுடு தண்ணி ஆறிட போது.
0: ஐயோ அம்மா, மாலினி நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. ஐயோ என் பொண்ணு தனியா வந்துக்கிறம்மா.
1: அத்த வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லக்ஷ்மி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க.
2: இது நான் பேசினதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும் அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
1: அத்த பதட்டப்படாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்காய் தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்த.
2: என்ன, எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சு சுடு தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
1: அத்த மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க அத்த.
0: அம்மா மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு என்ன தேய்ச்சி விடு.
3: அம்மா அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏய் மாலினி, சுட தண்ணி எங்க வச்சிருக்க?
1: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்க அண்ணி.
3: அண்டாவிலையா? இரு நான் தண்ணியை தொட்டு பாக்குறேன். வெந்நீர் இதமா தான் இருக்கு, பரவாயில்லையே. சீயக்காய் தூளை காட்டு பாப்போம்.
1: சீயக்காய் தூளா? அதோ டப்பால தான் கரைச்சு வச்சிருக்க நீ.
2: சீயக்காய் தூளையும் ஒழுங்காதான் கரைச்சு வச்சிருக்கா.
3: சரி சரி எல்லாம் சரியாதான் இருக்கு, உன் வேலைய பாரு.
1: அண்ணி நீங்க நல்லா தானே இருக்கீங்க?
3: ஏன் ஏன் இப்படி கேக்குற?
1: ஒன்னும் இல்ல, சுடு தண்ணிய தொட்டு சுடு தண்ணியான்னு பாக்குறீங்க, சீயக்காய் தூளை தொட்டு சீக்காய் தூள் தானு பாக்குறீங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
3: ஏன் ஏன் என்ன பார்த்து அப்படி கேட்ட? ஏன் உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
1: சரிங்க அண்ணி.
0: ஏய் வனஜா, இந்த வாடி. என்னடி நடந்தது?
3: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கல தான், ஆனா நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையா மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாம கொல்லாம ஓடி
0: வந்துட்டேன். மருமக மாலினி என் மனச மாத்திட்டாடி. ஐயோ இப்ப நான் மருமக மெச்சனா மாமியாருடி மாமியாருடி. நல்லா இருக்கிற என் குடும்பத்துல நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயே. ஐயோ நான் என்னடி செய்வேன்.
1: அத்த அத்த குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சிட்டு உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
3: ஆபீஸ்க்கா?
1: ஆமா அண்ணி, உங்களுக்கு தெரியாதா உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல, ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்லையா நீ?
3: ஆமா ஆமா அம்மா, நான் உடனே கிளம்புறேன்.
0: என்னம்மா? அம்மா வனஜா புறப்படுறியா? ஏம்மா என்ன திடீர்னு வந்த, உடனே புறப்படணும்னு சொல்ற, என்னம்மா?
3: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்.
0: ஓ உண்மைதான் வனஜா, நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்தியிருப்பம்மா. ஐயோ ஐயோ படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தேசம் மாறி போயிடும்.
3: அதை இப்போதாமா நான் உணர்றேன். டென்த்து படித்த என்ன டிகிரி படித்தவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
0: அம்மா வனஜா, இந்த குடும்பத்தை விட்டுட

0: கூடாதுன்னு தான் பொய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கையை விட்டுடாதம்மா. அம்மா, படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா. மற்றதெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: உண்மைதாம்மா, உன் மருமகன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்ச கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுட தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவரை நேர்ல பாத்துட்டாருமா, அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம ஓடியான்ட்டேன்.
0: மாமியா கொடுமைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். மருமக கொடுமை, அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டதை நினைச்சு ஐயோ வெக்கப்படுறேன், வேதனை படுறேன். ஐயோ, நீ என் பொண்ணாடிது. ஐயோ, எனக்கு வந்த மருமகன் எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது. வடஞ்சா, நீ உடனே புறப்பட்டு போயிடுமா, போயிடு.
1: அம்மா,
0: புறப்படியா, கழுத்தை பிடிச்சி வேலையை தள்ளட்டுப்பா.
2: நீங்க ஒண்ணும் தள்ள வேண்டாம், என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
3: மாப்பிள்ள, நீங்களா?
2: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு விஷயத்தில் பொய் சொல்ல வச்சதும் நீங்கள் தான், வக்கர புத்தியை உருவாக்கினதும் நீங்கள் தான். அத்தை, தான் அதிகமாக படிக்கலைங்கிறது வனஜாவோட மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்கள் இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவள் கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சிட்டான். இனிமே அவளுக்கு புத்தி சொல்கிறத நிறுத்துங்க அத்தை. வனஜா, புறப்படு, எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசிக்கலாம்.
0: மாப்பிள, மாப்பிள, எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள, எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள.
2: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும்போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல. வனஜா, படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில நாம நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
1: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
2: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வாவனஜா, கிளம்பலாம்.
0: கோயில் மணியே அடிக்குது. மாப்பிள, என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருவீங்கல்ல?
2: சரி அத்த, நாங்கள் போயிட்டு வரோம்.
1: அம்மா, நான் போயிட்டு வரேம்மா.
0: போயிட்டு வாம்மா, என் செல்லம்.
2: சரிங்க அத்த, இனிமே அவ உங்க மக இல்லை, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
4: நாடக மலரில் நேர்கள் இதுவரை கேட்டது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மாப்பிள்ளை ராஜாவாக ஏ கந்தன் ஆறுமுகம், ராஜாவின் தந்தை சத்தியமூர்த்தியாக வி எஸ் பாலதண்டாயுதம், ராஜாவின் தாயா சாரதாம்பாளாக கே எஸ் தில்லைராணி, ராஜாவின் மனைவி வனஜாவாக கே ஜாஸ்மின், ராஜாவின் மாமனார் கணபதியாக பி செல்வநாதன், ராஜாவின் மாமியார் கல்யாணியாக ஆர் விஜயலட்சுமி, மருமகள் மாலினியாக எம் அன்பரசி ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேரம் மதியம் 12:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவள்ளி அவர்கள் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக சுற்றும் ஒளிவட்டம் என தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று

தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த இரண்டு தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமான பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர்.

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல் பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியூ கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மதியம் 12:50 22 நொடி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகு

0: ரங்கநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.
1: அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நீ அவன் மீது அதிகமான அன்போடு நடந்து கொள்கிறாய். அதை பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்றான் பாவல். நானா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை. என்னவோ அவனை எனக்கு ரொம்பவும் பிடித்து போயிற்று. எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. உனக்கு மிகவும் அன்பான மனமம்மா என்று மெதுவாக சொன்னான் பாவல். நான் மட்டும் உனக்கு, உன் தோழர்கள் அனைவருக்கும் உதவ முடிந்தால், கொஞ்சமேனும் உதவி செய்ய முடிந்தால், எப்படி உதவுவது என்பது மட்டும் தெரிந்தால் கவலைப்படாதே அம்மா, நீ தெரிந்து கொள்வாய். எனக்கு அது மட்டும் தெரிந்துவிட்டால் அப்புறம் கவலையே இராது என்று சிறு சிரிப்புடன் கூறினாள் தாய். சரி அம்மா, இந்த பேச்சை விட்டுவிடுவோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள், உனக்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவன். அவள் பேசாது சமையலறைக்குள் சென்றாள். தன் கண்களில் பொங்கும் கண்ணீரை அவன் பார்த்துவிடக் கூடாதே என்ற அங்கலாய்ப்பு அவளுக்கு. அன்று இரவு ஹஹோல் வெகு நேரம் கழித்துதான் வீடு திரும்பினான். வந்தவுடனேயே அவன் படுக்க சென்று விட்டான். நான் இன்றைக்கு 10 மைலாவது நடந்திருப்பேன், அதனால் பலம் இருந்த

0: மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உனக்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவன். அவள் பேசாது சமையலறைக்குள் சென்றாள். தன் கண்களில் பொங்கும் கண்ணீரை அவன் பார்த்துவிடக் கூடாதே என்ற அங்கலாய்ப்பு அவளுக்கு. அன்று இரவு ஹஹோல் வெகு நேரம் கழித்துதான் வீடு திரும்பினான். வந்தவுடனேயே அவன் படுக்க சென்று விட்டான். நான் இன்றைக்கு 10 மைலாவது நடந்திருப்பேன், அதனால் பலம் இருந்ததா என்று கேட்டான் பாவல். தொந்தரவு பண்ணாதே, எனக்கு தூக்கம் வருகிறது. அவன் அதற்கு பிறகு எதுவுமே பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து நிக்கலாய் வெசோவ் ஷிகோவ் உள்ளே வந்தான். அவனது ஆடைகள் கிழிந்து கந்தல் கந்தலாயிருந்தன. ஒரே அழுக்கு மயமாகவும் அதிருப்தி நிறைந்தவனாகவும் அவன் வந்து சேர்ந்தான். இசாயை யார் கொன்றார்கள் என்று கேள்விப்பட்டாயா என்று பாவலிடம் கேட்டுக்கொண்டே அவன் அறைக்குள் நடக்க ஆரம்பித்தான். இல்லை என்று சுருக்கமாக விடையளித்தான் பாவல். எவனோ ஒருவன் வேண்டாவிருப்பாக இந்த காரியத்தில் முந்திவிட்டான். நானே அந்த பயலை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருந்தேன். நான் தான் அதை செய்திருக்க வேண்டும். அதற்கு நான் தான் தகுந்த ஆசாமி. அந்த பேச்சை விடு நிக்கலாய் என்று நட்புரிமை துணிக்கும் குரலில் சொன்னான் பாவல். நான் நினைத்தேன் என்று அன்போடு பேச ஆரம்பித்தாள் தாய். உனக்கு மிகவும் மிருதுவான மனம் இருக்கிறது. நீ ஏன் இப்படி விலங்கு மாதிரி கர்ச்சிக்கிறாய்? அந்த சமயத்தில் நிக்கலாயை பார்க்க அவளுக்கு பிடித்திருந்தது. அவனது அம்மை தழும்பு விழுந்த முகம் கவர்ச்சிகரமாக தோன்றியது. இந்த மாதிரி காரியங்களுக்கு தவிர வேறு எதற்கும் நான் லாயக்கில்லை என்று தன் தோளை சிலுப்பிக் கொண்டே சொன்னான் நிக்கலாய். நானும் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் இந்த உலகில் என் இடம் எது என்று. ஆனால் எனக்கு ஒரு இடமும் இல்லை. ஜனங்களோடு பேசத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் எப்படி பேசுவது என்பது எனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு புரிகிறது. மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எல்லாம் பார்த்து அனுதாபம் கொள்கிறேன். என்றாலும் அதை வாய்விட்டு சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு ஊமை பிறவி. அவன் பாவலிடம் திரும்பினான். உடனே தன் கண்களை தாழ்த்தி மேஜையையே துளைத்து விடுவது போல் வெறித்து பார்த்தான். பிறகு அவனது இயற்கையான குரலுக்கு மாறான மதலை குரலில் பேசத் தொடங்கினான். தம்பி, எனக்கு ஏதாவது பெரிய வேலையாக கொடு. இந்த மாதிரி எந்தவித குறிக்கோளுமற்றி என்னால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் உங்கள் வேலைகளிலேயே முழுகியிருக்கிறீர்கள். உங்களது இயக்கம் எப்படி வளர்ந்து மலர்கிறது என்பதை நான் பார்க்கத்தான் செய்கிறேன். ஆனால் நான் மட்டும் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கிறேன். வெறுமனே மரங்களை சுமந்து திரிவதோடு முடிந்து விடுகிறது என் பிழைப்பு. இந்த பிழைப்பு ஒருவனுக்கு வாழ்வழித்து விடாது என்று எனக்கு வேறு ஏதாவது கடினமான பெரிதான வேலை கொடு. பாவல் அவனை தன் அருகே இழுத்தான். சரி, தருகிறேன். இடையிலிருந்த மறைவுக்கு அப்பாலிருந்து ஹஹோலின் குரல் கேட்டது.
1: நான் உனக்கு அச்சுக்கோக்குற வேலை சொல்லி தருகிறேன் நிக்கலாய். உனக்கு அது பிடிக்குமா?
0: நிக்கலாய் ஹஹோலிடம் பேசினான். நீ மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் உனக்கு நான் என் கத்தியை பரிசளித்து விடுகிறேன் என்றான் அவன்.
1: உன் கத்தியை கொண்டு குடப்பில போடு என்று கடக்கடவென்று சிரித்தவாறே கத்தினான் ஹஹோல்.
0: இல்லை, அது ஒரு நல்ல கத்தி என்றான் நிக்கலாய். பாவலும் சிரிக்க ஆரம்பித்தான்.
1: நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கவா செய்கிறீர்கள்?
0: அறையின் மத்தியில் நின்றவாறே கேட்டான் நிக்கலாய்.
1: ஆமாம் ஆமாம் அப்பா ஆமாம்
0: என்று படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தவாறே சொன்னான் ஹஹோல்.
1: சரிவா, வயல்வெளி பக்கம் உலாவை விட்டு வரலாம். நிலா அருமையாக காய்கிறது. வருகிறாயா?
0: சரி என்றான் பாவல்.
1: நானும் வருகிறேன் என்றான் நிக்கலாய்.
0: ஹஹோல், உன் சிரிப்பு எனக்கு பிடித்திருக்கிறது.
1: நீ பரிசு கொடுப்பதற்காக சொல்வது எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் ஹஹோல் சிரித்து கொண்டே.
0: அவன் சமையல் அறைக்குள் சென்று உடை உடுத்தி கொண்டான்.
1: மேலே ஏதாவது போர்வையை போட்டுக்கொள்
0: என்று அவசர அவசரமாக சொன்னாள் தாய். அவர்கள் மூவரும் வெளியே சென்ற பிறகு அவள் ஜன்னல் அருகே சென்று அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சுவரிலிருந்த விக்கிரகத்தை நோக்கி வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டாள். கருணையுள்ள கடவுளே, அவர்களுக்கு நல்லது செய், அவர்களை காப்பாற்று. நாட்கள் வெகு வேகமாக கழிந்து சென்றன. அந்த வேகத்தில் மே தினத்தின் வரவை பற்றி சிந்திப்பதற்கு கூட தாய்க்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இரவில் மட்டும் பகல் முழுவதும் ஓடியாடி வேலை செய்து ஓய்ந்து களைத்து படுக்கையில் சாய்ந்த பிறகு மாத்திரம் அவள் இதயத்தில் இனந்தெரியாத ஒரு மங்கிய வேதனை லேசாக எழும். அது மட்டும் சீக்கிரம் வந்துவிட்டால். காலையில் ஆலை சங்கு அலறியது. அந்திரேயும் அவளது மகன் பாவலும் சீக்கிரமே தங்கள் சாப்பாட்டை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வார்கள். அவளுக்கு ஏதாவது பதிற்று கணக்கான வேலைகளை விட்டு செல்வார்கள். பகல் முழுவதும் அவள் குண்டுக்குள் அகப்பட்ட அணிர்குஞ்சு மாதிரி ஓடியாடி வேலை செய்வாள். சாப்பாடு தயாரிப்பாள், பசை காய்ச்சுவாள், சுவரொட்டி விளம்பரங்களுக்கு மை தயாரிப்பாள். திடீர் திடீரென்று எங்கெங்கிருந்தோ வந்து தோன்றி பாவலுக்கு பல செய்திகளை கொண்டு வந்துவிட்டு மாயமாக மறைந்து செல்லும் இனந்தெரியாத

0: மனிதர் பலரை வரவேற்பாள். அவர்கள் வந்து சென்ற பிறகு அவர்களுக்கு இருந்த பரபரப்பு அவள் மனதிலும் குடிபுகுந்துவிடும். அநேகமாக ஒவ்வொரு நாள் இரவு தொழிலாளரை மேதின கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளும் சுவரொட்டி அறிக்கைகள் வேலிப்புறங்களிலும் போலீஸ் நிலைய கதவுகளிலும் ஒட்டப்பட்டு வந்தன. ஒவ்வொரு நாளும் அம்மாதிரியான அறிக்கைகள் தொழிற்சாலையிலும் காணப்பட்டன. காலையில் போலீஸ்காரர்கள் தொழிலாளர் குடியிருப்பு வட்டாரத்திற்கு வந்து அந்த அறிக்கைகளை கிழித்தறிவார்கள், சுரண்டி எடுப்பார்கள். ஆனால் மத்தியான சாப்பாட்டு வேளையில் புது பிரசுரங்கள் காற்றுவாக்கில் பறந்து போகிறவர் காலடியில் விழுந்து புரளும். நகரிலிருந்து துப்பறியும் குழுவினர் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மூலைக்கு மூலை நின்று கொண்டு சாப்பாட்டு வேளையில் தொழிற்சாலைக்கு உற்சாகமாய் போவதும் வருவதுமாய் இருக்கும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். நிலைமையை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போலீஸ்காரர்களின் பரிதாபகரமான நிலையைக் கண்டு ஒவ்வொருவரும் ஆனந்தப்பட்டார்கள். வயதான தொழிலாளர்கள் கூட சிரித்து கொண்டே தமக்குள் பேசிக் கொண்டார்கள், இவர்கள் செய்கிற காரியத்தை தான் பாரேன். எங்கு பார்த்தாலும் தொழிலாளர்கள் கும்பல் கும்பலாக நின்று மேதின அறைக்கூவலை பற்றி காரசாரமாக விவாதித்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை எங்கும் கொந்தளித்து கொண்டிருந்தது. அந்த வசந்த பருவத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் எல்லோருடைய மனத்திலும் ஒரு புதிய உணர்ச்சி பூர்த்து கிளர்ந்தது. சிலருக்கு முன்னிருந்ததை விட பன்மடங்கான எரிச்சலும் புகைச்சலும் தான் மனத்தில் மூண்டது. அவர்கள் இந்த புரட்சிக்காரர்களை வாயார சபித்தார்கள். சிலருக்கு ஒரு மங்கிய கவலையும் இனந்தெரியாத நம்பிக்கை உணர்ச்சியும் ஏற்பட்டன. சிலர், அதாவது மிகவும் குறைந்த ஒரு சிலர் மட்டும், தாம் தான் இந்த ஜனங்களை கிளறிவிட்டதற்கு பொறுப்பாளிகள் என்ற உணர்வினால் உள்ளுக்குள் மிகுந்த உற்சாகமும் கொண்டு திரிந்தார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் மதியம் 12:58.

நேர்களே, இன்று மதியம் 2:35 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மதி மதி ஹிமால்கோ சேட்டோ முகட்லயி, நேபாள மொழி பாடல், எழுதியவர் ருத்ரா பவுட்டியால் அவர்கள், சென்னை அஞ்சல். எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் 3 மணியளவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள்.

0: நேரம் மதியம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நேரம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில என்னோட கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாங்க, புதுவை அறிவியல் இயக்கத்தை சேர்ந்து மிஸ் ஹேமாவதி. மேடம் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்திக்கிட்டதுல.
1: வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பெரும்பாலும் பெண்கள் அப்படின்னு நாங்க பேசும்போது நிறைய குக்கரி ஷோ பல விஷயங்கள்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு பல தளங்கள்ல பெண்கள் வந்து தங்களுடைய பதிவை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க திறமையானவர்கள் அப்படிங்கறத சாதிச்சும் காட்டிட்டாங்க. ஆனா குறிப்பா எனக்கு என்னன்னா, இந்த விண்வெளி துறையில பெண்கள் என்ன மாதிரியான ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பெண்களுடைய பங்கு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: விண்வெளி துறையை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிப்புகளையும் சரி பங்கேற்பிலும் பெண்கள் பங்கு ரொம்ப இருக்குது. அது வெளிச்சத்துல வராம கூட இன்னைக்கு கூட இருக்குது. நம்ம ஸ்டெஸ்கோவா தெரியும், அவங்க வந்து 48 முறை சுத்தினாங்க, முதல் முதல்ல ஸ்பேஸ் சுத்தி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆன் போயிருந்தா கூட அது வந்து 50களிலே அவங்க போயிட்டு வந்தாங்க. நம்ம இன்னும் சந்தோஷம் தான் பண்ணிக்கிறோம்.

0: அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் வந்து ஹெர்ஷல்ன்ற விட தெரியும். ஹெர்ஷல் வந்து தான் நம்ம யுரேனஸ்ன்ற கோளை கண்டுபிடிச்சவர், அதாவது கருவிகளை உதவியோட கண்டுபிடிச்ச ஒரு இதில். ஆனால் ஹெர்ஷலோட தங்கை வந்து பள்ளிக்கூட படிப்பை தான் முடிச்சிருந்தாங்களாம், ஆனால் அவங்க வானியல் கணக்குகளை நல்லா போடுவாங்களாம். இந்த விஷயம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அதனால புள்ளி வச்சு கோலம் போட மட்டும் பெண்களுக்கு தெரியாது, புள்ளியியல் கணிதவியல் அதுவும் இரவு நேரம் பெண்கள் வந்து அந்த நேரத்தை வானவியல் ஆராய்ச்சி பண்ணுறதுல முன்னோடிகளாகவே பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்திய விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இஸ்ரோவை பற்றி பார்க்கும் பொழுது மங்கள்யானா இருக்கட்டும் செயற்கைக்கோள்களாக இருக்கட்டும் நிறைய பெண்கள் அந்த விஷயங்கள் இருக்காங்க. அதனால் விண்வெளி துறையில் வந்து பின்புலத்தில் நிறைய பெண்கள் நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ வானவியலில் பார்த்தீங்கன்னா அதில் இயல்பியலில் ரொம்ப முக்கியமாக ராக்கெட் தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோள் வடிவமைப்பில் தொலை உணர்வு ரிமோட் சென்சிங்ன்ற விஷயத்தில் தகவல் தொடர்பில் நிறைய இதில் ஹெட்டாகவே பெண்கள் இருக்காங்க. ஆனால் என்னைக்கு இஸ்ரோவுடைய தலைவர் பெண்ணாக வருவாங்களோ அன்னைக்கு தான் நம்ம வந்து ஆண் பெண் சமத்துவத்தை அடைஞ்சோம்.
1: ஒரு பெரிய வெளிச்சம்
0: அப்பந்தான் வெளிச்சம் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்வது பெண்கள் இல்லாத இஸ்ரோ துறையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
1: ஸோ ஆகுடி அவங்க வெளிச்சத்துக்கு வரல, ஆனால் அந்த ஆராய்ச்சியில பின்புலமா நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படிதானே. சரி, இப்ப விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த ஆராய்ச்சியில எந்தெந்த நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க அதை பத்தின ஏதாவது ஒரு தரவுகள் இருக்கா?
0: வானம் தாண்டி எல்லைகள் இருக்குன்றது இப்ப விரிஞ்சிருச்சு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டெலஸ்கோபா காலத்துல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் ராணுவ பயிற்சி இருக்கிற பெண்கள் தான் பண்ண முடியும், விமானம் ஓட்டணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து விண்வெளியில நிறைய சாதனை புரிஞ்சிட்டாங்க. உதாரணமா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பல மாதங்கள் விண்வெளியில தங்கியிருந்த முன்னோடி விண்வெளி வீரரான பிறகு காலத்துல ஸ்கை இஸ் நாட் த லிமிட், வி ஹேவ் த லிமிட் பியாண்ட் த ஸ்கை, வானத்தை தாண்டி கூட எல்லை இருக்குன்றத நம்ம நிறுவிட்டோம். நம்ம வந்து இந்திய விஷயத்தை பத்தி பேசணும். சுனிதா வில்லியம்ஸ் என்னுடைய வேர்கள் இங்க இருந்தா கூட நம்ம இந்தியாவில் இருக்க பெண்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இஸ்ரோவை தவிர்த்துட்டு நம்ம விண்வெளியை பத்தி பேச முடியாது. கண்டிப்பா இஸ்ரோவில் தான் வந்து நம்முடைய விண்வெளிக்கு சாதனைகள் இருக்கு. அதுல சமீப காலத்துல எல்லா துறைகளும் பெண்கள் கோலாச்சு கொண்டு இருக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா எம் வனிதான்ற ஒரு பேரு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது சந்திராயன் ரெண்டு. ஆனா நமக்கு தெரியும் சந்திராயன் ரெண்டு வெற்றி பெறவில்லை, அதனால அவங்களுடைய பேரு நம்ம நினைச்ச வீச்சில போகல. ஆனா ரீத்து கரிவால் ஸ்ரீவஸ்தாவை பத்தி நம்ம பேச வேண்டும். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஆனா ரீத்து வந்து வீனஸ் இல்லை, அவங்க வந்து செவ்வாய் கிரகத்துல வந்து இந்தியால இருந்து மனுஷன் போக முடியுமா என்ற ஒரு முன்னோடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து செவ்வாயின்னா அணுக்குள்ள இடத்தன்னு சொல்லிட்டு இருக்க இடத்த இவங்க பெண் பிடிச்சி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம போறதுக்கே 32 வருஷம் ஆனா கூட நம்ம சந்திராயன் மாதிரி செவ்வாய்க்கும் போறதுக்கு உள்ள விஷயங்களை நிறைய பண்ணிருக்கோம். அதுல ரீத்து கரிதாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சந்திராயன் 2 மிஷன்லயும் இவங்க இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான பேரு நந்தினி ஹரிதாஸ் என்றவங்க, இவங்களும் இந்த செவ்வாயுடைய சுற்றுக்களத்தை பத்தி அதை பத்தி உள்ள செயல்பாட்டு இயக்குநராக பணியாற்றினாங்க. இன்னொரு பேர் வந்து டி கே அனுராதா. இந்த டி கே அனுராதா என்னன்னு கேட்டா பல 10 ஆண்டுகள் அவங்க வந்து செயற்கைக்கோள்ல ஒரு முன்னோடியாக விஷயம் இருக்க. அப்போ நம்மளுடைய செயற்கைக்கோளுடைய மேனை பத்தி கேட்டிருக்கோம், அப்துல் கலாம் வார்த்தை எல்லாம் நமக்கு தெரியும், அவர் தான் செயற்கைக்கோள்கள் நாயகன் சொல்லுவோம். விக்ரம் சாராபாய் வந்து முதல் அறியப்பட்ட இந்த செயற்கைக்கோளை பண்றாங்க. ஆனா தற்போதைய விமன் ஆஃப் த சாட்டிலைட் யார் சொன்னான்னு கேட்டா டி கே அனுராதா மேடம் தான். அந்த அளவுக்கு அவங்க 2 சகாப்தத்துக்கு மேல அந்த செயற்கைக்கோளை ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை செய்யறவங்க வளர்மதி என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணிகள். இன்சாட்ல ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இஸ்ரோவும் பெண்களும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரோல வந்து 37% பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரோவே ஒத்துக்குது. 33% பாஸ் பண்ணிட்டோன்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா 1/3 இஸ்ரோல பெண்கள் இருக்கிறதே ஒரு பெரிய மைல்கல் தான்.
1: நிச்சயமாவே இது ஒரு பெரிய மைல்கல் தான். ஏன்னா பாராளுமன்றத்துக்கே 33% தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது 37% இஸ்ரோல ஆராய்ச்சி துறையில பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரோ ஒத்துக்கொண்ட ஒரு செய்தியை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து என்ன காட்டுதுன்னா இன்னுமே நிறைய தடைகள் இருக்கு அவங்க அந்த துறையில பரிமளிக்க அல்லது அந்த துறையில ஈடுபட. அப்படிப்பட்ட தடைகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை தடைகளா நம்ம எடுத்துக்கலாம்?
0: நம்முடைய சமுதாயம் வந்து ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி பார்க்குதா, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரி பார்க்குதா. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண் குழந்தைக்கு எந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தரோம், பெண் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி விளையாடுவதற்கு உள்ள பொருளை வாங்கிக்கிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கருவிகளும் பிரித்து பார்க்கிற மாதிரி உள்ள விஷயங்களும் ஓடுகின்ற இயங்குகின்ற பொருள் தான் நம்ம வந்து ஆண் குழந்தைகளை

0: பெருசாக வாங்கி தரோம். ஆனால் பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான பொருள் தான் வந்திருக்கும். சாதாரண அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மைண்டு வந்து ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை விடைக்கு உலக அளவில் அதிகமாக இருக்குன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டால் எக்ஸ்போஷர் தான் ஒரு ப்ராப்ளம். தடைகள் வந்து பார்க்கும்போது உண்மையாலேயே ஆற்றலில் வந்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம என்ன வெளியே காமிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் சமூக பாலின பாகுபாடுகள் மலிந்த ஊர் நமக்கு இருக்குது. அந்த சமூக பாலின பாகுபாடுகள் தான் நம்ம வந்து பெண்கள் சாதிப்பதற்கு நிறைய தடைகள் இருக்குது. பெண்ணுனால ஏன் சாதிக்க முடியலன்னு யார் மனநிலை கேட்டிங்கன்னா பெண் வந்து பூ பெய்வது, பெண் வந்து மகப்பேறு, இந்த ரெண்டு முக்கியமான ஒரு தடைகள் இருக்குது. இதை நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு கேட்டால் உலகம் இயங்குவதற்கான ஒரு பெரிய ஆற்றல் பெண்ணிடம்தான் இருக்குது. அது பெண்ணோட பாட்டத்தை லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஆனால் அது அவளுடைய ஆற்றலுக்கு எந்த விதமான தடையில்லை சொல்லிட்டு ஆணுக்கு கொடுக்குற எல்லா வாய்ப்புகளையும் பெண்ணுக்கும் கொடுத்தா பெண்கள் வந்து இந்த தடையை நீக்குவாங்க. இதெல்லாம் சமூக பாலின தடைகள் தான். சமீபத்தில் யூனோ வெளியிட்டிருக்கு, இந்தியா பாலின சமன்பாடை எழுதுவதற்கு இன்னும் 137 வருடங்கள் ஆகும் என்று ஒரு வெளியிட்டிருக்கு. நான் பார்த்தா நான் அண்ணன் மாதிரி படிச்சிருக்கேன், அண்ணன் ஓட்டுற எல்லா வாகனங்களையும் ஓட்டுறேன், எனக்கு கருவிகளும் எங்கள் அண்ணன் பயன்படுத்துகிற கருவிகளை என்னையும் பயன்படுத்தப்படுகிறது, எல்லாம் முடியுது. ஆனால் எனக்கு 130 வருஷங்கள் ஆகுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேயே இஸ்ரோவில் இன்னும் 37 வருஷம் இருக்குதுல்ல, எத்தனை சதவீதம் ஆண்கள் இருக்காங்களோ அத்தனை. ஏன்னா எந்த உலக மக்கள் தொகையிலையும் பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்கள் தான் அதிக நாள் வாழ்நாள்ன்றவங்க, மக்கள் தொகையில் பெண்கள் எண்ணிக்கை தான் அதிகம். இப்போ பெண்கள் தானே கூடுதலாக இருக்கணும். அதனால இதெல்லாம் சமூக பாலின தடைபாடுகளை கண்ணோட்டங்கள் தான் இருக்குது வழிய. இந்த கண்ணோட்டம் உடையது பட்டுச்சுன்னா இந்த தடைகளை நம்ம முடிச்சிட முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நேரம் மதியம் 1:15:37 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். சரி மேடம், ஃபிசியோலாஜிக்கல் ரீசன்ஸுமே நம்ம சொல்லலாம் இல்லையா? அதாவது ஆற்றல் சமமாக இருக்குது, ஆனால் ஃபிசியோலாஜிக்கலாக ஒரு பெண்ணோட உடல் உறுப்பு இரண்டு பேருமே சமம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இவங்களுடைய ஃபிசியோலாஜிக்கலாகவே அவங்க மேக் ஆனதே வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஜெனரேஷனை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பு அவங்களுடைய உடல் ரீதியாக இருக்கிற பட்சத்தில் எந்த விதமான இந்த தடையை எந்த விதத்தில் நம்ம உடைத்து

0: வெளியில் வர முடியும். இப்போது இயல்பாகவே ஒரு பெண் குழந்தை வந்து குழந்தையாக விளையாடும் போதே வந்து அது கையில் ஒரு காரை கொடுத்தாலும் ஒரு ஆண் குழந்தை தான் அந்த காரை அதிகமாக விரும்பி கையில் எடுக்கும். வேற ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு பொம்மையோ அல்லது ஒரு சொப்பு சாமானியோ தான் கையில் எடுத்து, இது வந்து அந்த இயல்பாகவே அந்த குழந்தைக்கு வருது. அது வந்து அந்த இயல்பை மாற்ற முடியாது. அது பெண்மைக்குரிய தன்மை, இது ஆண்மைக்குரிய தன்மை அப்படின்னு அந்த தன்மைகளை நாம் வச்சு எடுக்கும்போது எந்த தடைகளை உடைத்தால் இந்த ஆற்றலை நாம செயலாக்கத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும்.
1: இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் இந்த மெக்கானிக்கல் மைண்ட்ல உள்ள வித்தியாசத்தினால இவங்களுக்கு இது மாதிரி பொம்மைகள் பிடிக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி கருவிகள் பிடிக்கலாம். என்னன்னு கேட்டா, நாம் வந்து எதையுமே அப்படியே மனப்பாடம் செய்து படிக்காம லேர்னிங் பை டூயிங் விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஆரம்பிச்சா ஆண் பெண் வித்தியாசங்கள் ரொம்ப கண்டிப்பா குறைக்கலாம். ஏன்னு கேட்டா, நம்ம வந்து இப்ப ஸ்டெம் எஜுகேஷன் பேசுறோம், சயின்ஸ்ன்றத இப்ப ஸ்டெம் தான் பேசுறோம். ஸ்டெம்னா என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு கதையும் சயின்ஸினுடைய விளைவு. நட்டது யாரு? சயின்ஸ். விளைஞ்சது என்ன? டெக்னாலஜி. அப்புறம் அதுக்கு எதுக்குமே வடிவமைப்பு உண்டு, அது இன்ஜினியரிங். மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன ஷேப்புன்றது நமக்கு தெரியாது. அதனால இப்போ சயின்ஸ் எஜுகேஷன் யாரும் சொல்றது இல்லை, ஸ்டெம் எஜுகேஷன் ஒன்று சொல்ற காலத்தில் நம்மளுடைய கல்வி இதுதான் இதை உடைக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியாவுடைய கணக்கெடுப்பிலே இருக்கு, ஆண் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் பெண்கள் அதிக நாள் கொடுக்குறாங்க. முன்னாடி காலத்துல முட்டையை வந்து சோத்துக்குள்ள மறைச்சி ஆம்பை பழச்சங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் இருக்கு. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இல்லாம பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நம்மளுடைய குழந்தைகள் தான் இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க. இது எல்லா வீடுகள்லயும் எல்லா நகரம் கிராமன்ற பாகுபாடு இல்லாமல் பார்த்தா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஏன்னா கூடுதலாக ரெட்டப்போக்கு, கூடுதலான வலு சுமத்தல், இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுனால பெண்களை வந்து அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப பார்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. மகப்பேறும் பூப்பெய்தலும் அதுக்கு தொடர்ச்சியாக மாத விளக்குகளும் தவிர்க்க முடியாத ஒரு பயாலஜிக்கல் நீடு ஃபார் த பேபி. அதை நம்ம சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். இது உலகம் ஜீவிதத்துக்கான உள்ள ஒரு விஷயம். இந்த காலத்தில் நம்ம எப்படி பெண்களை பாதுகாக்கணும், அது ஒரு பயாலஜிக்கலான நினைக்கிற ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த தடைகள் உடையும். முன்னாடியோடய நம்ம வீடுகளில் பூப்பெய்த குழந்தையும் அந்த மாத விளக்கையும் பார்க்குற பார்வைகள் நல்லா மாறி இருக்கு. இது ஒரு முன்னேற்றமான சமுதாயம் தான். நம்ம இன்னும் அந்த நேரத்தில் அதற்கான கருவிகளையும் பொருட்களையும் உபயோகித்தா, சயின்டிஃபிக் பொருட்களையும் உபயோகித்தா குழந்தைகளுக்கு இன்னும் தெம்பு கிடைக்கும், இன்னும் கூட ஓடுவாங்க, கூட செய்வாங்க அப்படின்ற விஷயங்கள். இந்த தடைகள் என்னன்னு கேட்டால், வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும், சமூகத்தில் அதை விரிவடைய வேண்டும்.
0: நிச்சயமாக விரிவடைஞ்சிருக்குன்னு உங்களை பார்த்தே சொல்லலாம். ஏன்னா புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் இயக்கத்தில் ஒரு பெண் தான் தலைவராக இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த விண்வெளிக்கு திரும்ப நம்ம வந்துடுவோம். இப்போ விண்வெளித்துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஈஸ்ரோ தான் நமக்கு

0: மைண்டில் வந்து நிற்கிறது. இப்போ இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களில் பெண்களோட ஆராய்ச்சி நிலை எந்த லெவலில் இருக்கு?
1: உதாரணமாக பார்க்குறீங்கன்னா சந்திராயனில் வந்து நம்மளே கூடின பெண்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் செவ்வாய் வந்து நம்முடைய மாதிரி தரப்பகுதி இருக்கு. நம்மளுடைய சிஸ்டர் பிளானட்னு சொல்லும் பொழுது செவ்வாயும் வெள்ளியும் தான். ஆனால் வெள்ளி வந்து அமிலமலை பெய்யறதுனால அது போக முடியாது. செவ்வாய் கோள்கள்ல வந்து நம்ம போக முடியுமா அப்படின்ட்டுருக்கு. ஜேர்னிலாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலகம் வாழ தகுதியான இல்லாத போச்சுன்னா வாழக்கூடியது என்ன? நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு கண்டிப்பாக சூரியன் செபிடிலேஜ் ஸ்டார். அது இதுவரைக்கும் தோன்றி 500 கோடி வருஷம் ஆச்சு. இன்னும் 500 கோடி வருஷம் சூரியன் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அதோட கேஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ மாற்றுக்காக எங்கே போவதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு செவ்வாய்க்கோள் தான். அந்த கரிகாலன்ற மேடத்தை பேசணும் இல்லை, அவங்க வந்து செவ்வாய்க்கோளுக்கு எப்படி போகிறது என்ற விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்திராயனை பற்றி உள்ள ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த சந்திரன் வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன் இருக்குல்ல, அது என்னைய ரொம்ப இது பண்ணுச்சு. இப்படி இது எப்படி இது சாத்தியம், எல்லா நாட்டிலையும் ஒரே வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் எப்படி வருதுன்றதுலாம் உள்ள விஷயம்தான் என்னை மயக்கி சந்திராயனுக்கு கூட்டி போனுச்சு அப்படின்னு சொல்ல முடியுது. அப்புறம் செயற்கை கோள்கள் என்ன திரவம் யூஸ் பண்ணலாம் மின்வெளிக்கு என்ற ஆராய்ச்சி உட்பட இன்சாட் போன்ற விஷயங்கள்லையும் நிறைய பேர் பெண்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னே கூடிய பேர்கள்லாம் அதில் முக்கியமான விஷயங்களாக இருக்காங்க. வளர்மதி மேடம் பண்ணுற திட்டங்கள் ஒரு முக்கியமான திட்டம். சந்திராயன் 3 அதை தொடர்ந்து உள்ள ஆராய்ச்சிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிலவுக்கு மனிதனை அனுப்புகின்ற விஷயங்கள் நேரடியாக நம்ம இல்லைன்னா கூட அதை பற்றி விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இப்பொழுது விண்வெளிக்கோ அல்லது சந்திரனுக்கோ நேரடியாக யாரையும் அனுப்ப முடியலன்னா கூட நாட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை நம்ம உருவாக்குற விஷயங்களும் நம்ம இஸ்ரோ மூலம் நடந்து கொண்டு இருக்கிறது.
0: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நேரம் மதியம் 1:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, CKYC ஐடி.
1: CKYC அப்படினா
2: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரியில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 CKYC ஐடி கிடைக்கும். இது எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: ஆஹா, RBI சொல்கிறது.
2: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். சரி மேடம், இப்போ விண்வெளிக்கு சென்ற பெண்கள், நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு சில லிஸ்ட் எல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுல இந்த நிலையில இருக்கு இஸ்ரோ. இப்போ நாசால அல்லது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்ல பெண்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பங்கு கொடுத்துருக்காங்க?
4: நாசா சொல்ற தகவல் ரொம்ப அற்புதமான தகவல். 1963 ஒரே ஒரு பெண்மணி தான் விண்வெளிக்கு சென்றிருந்தாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. நாசா வெளியிடுற தகவல் என்னன்னு கேட்டால், 2023 தகவல் படி 78 பெண்கள் விண்வெளிக்கு சென்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நாசா நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் விஞ்ஞான செய்திகளை ஒழுங்காக கூர்ந்து கவனிக்க தவறியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு. அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், கல்பனா சாவ்லா பேர் தெரியும், சுனிதா வில்லியம் வந்து விண்வெளியில் அதிக நாள் தங்கிய பெண்மணின்னு தெரியும், அங்கேருந்து மராத்தான் ஓடினாங்க அப்படின்னு தெரியும். நாசால வரலாற்று பங்களிப்பு முக்கியமான பெண்கள் கேத்ரின் ஜான்சன் என்ற ஒரு பெண்மணி. அவங்களுடைய முக்கியமான விஷயம், அவங்க விண்வெளியிலையும் போயிருக்காங்க, அவங்களுடைய பணியாற்றாத துறையே இல்லை என்று சொல்ல முடிய வரைக்கும் நாசால அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. சார்லி ரைடு என்ற பெண்மணியும் ரொம்ப முக்கியமான பெண்ணு. மே ஜெமிசன் என்ற பெண்ணு நாசால ஒரு முன்னோடியான நிறைய துறைகள் இருந்திருக்காங்க. அப்புறம் ஐலின் காலின்ஸ் என்ற பெண்ணும் நாசால முக்கியமான பெண்கள். இந்த வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 370 விஞ்ஞான வீரர்கள்ல 67 பெண்கள் இருக்காங்க. மொத்தம் 370 பேரை வந்து நாசா வந்து உலக அளவில் விண்வெளி வீரர்கள் என்று முக்கியமான விண்வெளி வீரர்கள் தரம் பிரிச்சிருக்கு. அதுல 67 பெண்கள் என்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த முன்னெடுப்பு இஸ்ரோ போன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுகிற இந்த முன்னெடுப்புகள் வருங்காலத்தில் ஏறக்குறைய இந்த நூற்றாண்டினுடைய பாதியில் இதை இந்த எண்ணிக்கையை ரொம்ப முன்னெடுத்து செல்லும் என்று நினைக்கிறேன்.
3: சரி மேடம், இப்போ பெண்களுக்கு இந்த விண்வெளி துறையில ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்?
4: முதல்ல வந்து நம்ம வந்து பூமியில டெரஸ்ட்ரியல் அனிமலா இருக்கும். நம்ம இந்த பூமியை பாக்குறோம். என்னைக்கு கடைசியான பௌர்ணமி வந்ததுன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. மற்றபடி நிறைய பேருக்கு அமாவாசையே தெரியாது. நம்ம இந்த பூமியில புழங்கிட்டு இருக்கோம்.
3: அதனுடைய அறிவியல
4: நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, வானத்தை நோக்கி பார்க்கறது இல்ல. எந்த வீட்டுல வானத்தை பத்தி பேசுறோமோ ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு மூன்றாம் பிறை, அதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஏன் மூணை தேடுற, இன்னைக்கு வானத்தில் மூணே இருக்காது அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம வான்வெளியை நம்ம பற்றி நம்ம பார்க்கறதே கிடையாது. இந்த டெரஸ்டியல் அனிமல் நம்ம தரையை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து நம்ம என்னன்னு கேட்டால், நமக்கு மேலே ஒரு உலகம் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், நம்ம புத்தகங்களில் இவங்க நான் சொன்ன யாருமே இல்லையே, வனிதா மேடம் எங்கே போனாங்க, வளர்மதி மேடம் தமிழ்நாடு தானே, அவங்க எங்கே போனாங்க, டெரஸ்கோவா கூட நம்ம புக்கில் இல்லை. நம்ம வந்து இந்த விண்வெளி பற்றி உள்ள பாடம் நம்ம புக்கத்தில் இருக்கும். இந்த வீராங்கனைகளை பற்றி நான் பெண்ணு மட்டும் சொல்ல, ஆண்களும் இருக்காங்க. அப்போலோ 11 மிஷின் நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய மிஷின், அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்களா அப்படின்றதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தது. நம்ம வந்து விண்வெளியும் விண்வெளிய விஷயங்களை பற்றி செய்யணும். எனக்கு வானத்தை பற்றியும், வானம் எப்படி இருக்கும், வானத்தை தாண்டி எப்படி போகலாம், ஆகாயமான எப்படி பறக்குது, ஹெலிகாப்டர் எப்படி, இது மாதிரி பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லாத குழந்தைகளே எதுவுமே இல்லை. பெரியவங்களுக்கு ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் விமான பயணம் போனவங்க முதல் விமான பயணத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க, போகாதவங்க அதுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் பறக்க, எப்படி பறவை போல பறப்பதற்கு நமக்கு ஆர்வம் உண்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் இன்னும் பட்டம் விட்டுட்டு இருக்கோம் படிச்சதில்? நம்ம பறப்புதில் பறக்கிற பொருள் பார்க்கறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்ம என்னன்னு கேட்டால், இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு சாதனைகள். இது மாதிரி விஷயங்களையும் நம்ம பசங்களை ஏற்படுத்தணும். அப்புறம் இது மாதிரி விஷயங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் படிப்புன்றது புத்தகத்தை தாண்டி இருக்கிறது எக்ஸ்ட்ரா ரீடிங்கில் கொண்டு வரணும். இது மாதிரி அஸ்டாமிக்கல் கிளப்பில் எல்லாம் ஆக்கலாம். அஸ்ட்ரானமி இருக்குதா, இரவு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணுறோமா, டெலஸ்கோப்பை தொட்டு பார்த்துருக்கோமா, நம்ம பிளானட்டோட அட்ரஸ் பாண்டிச்சேரியில் எத்தனை பேருக்கு தெரியும், பிளானட்ல ஷோ இருக்குது, நிறைய ஸ்டெம் ப்ரோக்ராம்லாம் அவங்க நடத்துகிறாங்க. இது மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போகணும். நம்மளுடைய பாண்டிச்சேரியில் வந்து லாஸ்பேட்டையில் பிளானட்டேரியம் இருக்குது, நல்ல ஷோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு அஸ்ட்ரானமியை பற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும். இதை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்புறம் பெற்றோர்களும் வந்து மூணு, இன்றைக்கி மூணு என்னுடைய ஸ்டேஜ் என்ன, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சூரியன் உதிக்கிற நேரம், மழையிற நேரம், அது மாதிரி விஷயங்கள் கூட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. பள்ளிக்கூடம் இதில் ஒரு முக்கியமான பங்கு எடுக்கும். ஏன்னா சூரியனை பொறுத்தும் சந்திரனை பொறுத்தும் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக செய்யலாம்.
3: சரி, இப்போ நீங்களே கேட்டீங்க கிளப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. நீங்கள் வந்து அறிவியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, இப்போ இந்த இயக்கத்தின் வாயிலாக குழந்தைகளுக்கு விண்வெளி ஆய்வுகளை பற்றினும் விண்வெளி ஆராய்ச்சிகளை பற்றினும் ஏதாவது ஒரு தரவுகள் கொண்டு சேர்க்குறீங்களா அவங்களுக்கு, இல்லை இதை எப்படி அணுகிறீங்க?
4: நாங்கள் ஸ்பேஸ் வீக்கு கொண்டாடுறோம். என்றைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்பேஸ் வீக்கு, அந்த ஸ்பேஸ் வீக்கு ஃபுல்லாக நாங்கள் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த வருஷமும் நாங்கள் வந்து 10 15 வரைக்கும் நாங்கள் பிளானட்டேரியத்தில் இருக்கிற இடத்துல நாங்கள் சந்திராயனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் போன தடவை. இந்த தடவை மங்கள்யான், மெயினாக மங்கள்யான் எப்படி போச்சு, இது செவ்வாய் கோள் எப்படி இருக்கு, செவ்வாய்க்கோளில் போனால் எப்படி ராக்கெட் போய் லேண்ட் ஆகும், அது ரோவர் எப்படி போயிட்டு என்னென்ன தகவலை சொல்லுது, நமக்கு நம்ம அந்த ஆராய்ச்சியில் நம்ம உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம், என்ன பெற்றிருக்கோன்ற விஷயங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்புறம் எங்களோட ஃபேமஸ் ப்ரோக்ராம் நைட் ஸ்கை வாட்சிங் ப்ரோக்ராம். நீங்கள் ஸ்கையை வந்து ஈவினிங் 6 அடுத்த நாள் காலையில் 6 பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ஸ்டலேஷனு மில்கிவே கேலக்சி உட்பட எல்லாம் பார்க்கலாம். இஸ்ரோ போடுற, நாசா போடுற சில சேட்டலைட்டையும் பார்த்துடலாம். எங்கள்கிட்ட 2 குட் டெலஸ்கோப் இருக்குது. நாங்கள் வந்து ஆரோவில் போன்ற பகுதிக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு நைட் ஸ்கை வாட்சிங் பண்ணுறோம். ரொம்ப நல்ல மந்த்து நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும், மழையெல்லாம் இருந்தால் ஜனவரி ஃபெப்ரவரி ரொம்ப நல்ல மந்த்து. இந்த 12 என்ன ஆகிடும்னு கேட்டால், நம்ம ஒரு அஸ்ட்ரானமியை பற்றி நம்ம சொல்லிவிட்டு, எல்லா பிளானட்டை பற்றியும் யூனிவர்ஸை பற்றியும் சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி கண்டிப்பாக இப்போ கேள்வி வரும். அஸ்ட்ராலஜி வந்து இட் இஸ் நாட் அ ப்ரூவ்டு சயின்ஸ், இட் இஸ் அ சூடோ சயின்ஸ் என்ற விஷயங்கள் வந்து, அது இது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபெய்த் பட் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இரவு வானில் போய் நாங்கள் டெலஸ்கோப்பை வச்சோம். அப்புறம் வெறும் நேக்கட் ஐ அப்சர்வேஷனில் வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் கீழே இறங்கிறதுக்கு கொண்டு போய் பிளானட்டும் ஸ்தானம் பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கேட்டால், எல்லாருக்கும் அவங்களோட பிளட் குரூப் தெரியுதோ இல்லையோ, எல்லாருக்கும் அவங்களோட நட்சத்திர ராசி தெரியும். தட் இஸ் அ தட் அ மித்தாலஜிக்கல் பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் லைஃப். அதுவும் தவிர்க்க முடியும். டே டைம் அஸ்ட்ரானமி பண்ணுவோம். சன் ஸ்பாட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், அந்த சன் ஸ்பாட்டை பற்றி, எப்படி வந்து சூரியனுடைய கீற்றுகள் நமக்கு வந்து சேர்கிறதுக்கு 8 ஆகுதுன்றோம், அதை பற்றி கால்குலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் சன்னை பற்றி உள்ள

0: மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அந்த லேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, சன்னோட லைஃப் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு, சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நாங்கள் டே டைம் அஸ்ட்ரானமியும் நம்ம ஸ்கூலில் நிறைய பண்ணிட்டுருக்கோம். ஏறக்குறைய அந்த ப்ரோக்ராமே நாங்கள் 100 ப்ரோக்ராம் அளவுக்கு பாண்டிச்சேரியில் நிறைய ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் பாடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த அஸ்ட்ரானமி ப்ரோக்ராமும் தெரியும், அந்த மூலம் பண்ணிகிட்ருக்கோம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நேரம் மதியம் 1:41:37 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். சரி மேடம், இப்ப விண்வெளி ஆராய்ச்சிக்குன்னு சில கல்வித்துறைகள் இருக்குது, சில பாடங்கள் இருக்குது. இப்போ இதை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்ட்ரீமில் போகணும், அதுக்கான கல்வி வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்களேன். இப்போ புதுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் கல்லூரிகளில் இது போன்ற ஆய்வுகளுக்கான பல தளங்கள் இருக்கலாம், அது எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி அணுகலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: இந்த விண்வெளியை பற்றி படிக்கினாலே அது ஃபிசிக்ஸ் தான், அதில் தான் வந்து அஸ்ட்ரானமியை பற்றி படிக்கிறாங்க. அந்த ஒரு பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறதுனால ஃபிசிக்ஸ், இஸ்ரோவோ எதுவுமோ அவங்களுடைய படிப்பில் பார்க்கும்போது அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி உள்ள நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் ஸ்பெசிஃபிக்கோடு கேட்கறதில்ல. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஸ்டெம் எஜுகேஷன் வந்து இன்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன். இப்போ நம்மளுடைய சந்திராயனுடைய திட்ட இடம்பெற முத்துக்குமார்ன்றவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், நான் இன்றைக்கி விஞ்ஞானியாகி இது மாதிரி கருவிகள் செய்வதற்கு எனக்கு உள்ளது எங்களுடைய பாலிடெக்னிக் கல்லூரி தான். பாலிடெக்னிக் கல்லூரியில் எல்லா கருவிகளையும் என்னால் பிரித்து சேர்க்க முடியும், எல்லா கருவியுடைய இயக்கத்தை நான் பண்ண முடிஞ்சேன், எது ரிப்பேர் ஆனாலும் நாங்களே சரி பண்ணுவோம். அந்த கல்வி தான் எனக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் நாலேஜை எனக்கு கொடுத்துச்சு. சில சமயம் புது கருவிகளை உருவாக்க வேண்டியதாது, அது எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கோர்சஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் மெயின் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெரிய வாண்டட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னை கேட்டால் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லா கல்லூரியிலையும் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. மற்றபடி ஸ்பேஸுக்குன்னு தனி கோர்சஸ் என்னை தெரிந்த வரைக்கும் இல்லை. மேஜராக இஸ்ரோ போன்ற விண்வெளி நிறுவனங்கள், இப்போ புதுச்சா கூட தனியாருடைய நிறுவனங்களும் சமீபத்தில் நம்முடைய பிரதமர் தொடங்கி வச்சிருந்தாரு, அந்த நிறுவனங்களுடைய அட்வைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் விஷயங்களாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் மேஜர் பார்ட் ஆஃப் இட்.
1: ஸோ பேசிக்கலாக இதை வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏரோஸ்பேஸ் விரிவான படிப்புக்காக தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இப்போ ஒரு புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சின்னு எடுக்கும்போது என்னென்ன ஆராய்ச்சிகள் நடைபெறுது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஏன்னா விண்வெளியில் வந்து பெண்களும் ஆண்களும் அனுப்புகிறாங்க. சமீபத்தில் கூட இப்போ போயிருக்க கடைசி இதில் வந்து தனியான விஷயங்களாக தான் போயிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணும் இருக்காங்க, ரெண்டு ஆணும், அதில் ஒரு இந்திய ஆணும் போயிருக்காருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மெயினாக அதில் என்ன பண்ணான்னு கேட்டால், மனித உடல் விண்வெளியில் போய் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுகிறது, எலும்புகளோட டென்சிட்டி இருக்குதுல்ல அடர்த்தி, அதில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதா, தசையில் மாற்றம் ஏற்படுதா, ரத்த ஓட்டத்தில் ஏதாச்சும் கேட்டால் அங்கே வந்து ஃப்ரீ ஃபாலும்பாங்க, நீங்கள் கீழே விடுகின்ற தன்மை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிராவிட்டி அங்கே இல்லை, புவியிருப்பு விசை உங்களுக்கு இல்லாதனால அந்த ரத்த ஓட்டத்தில் மாற்ற, கண் பார்வையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டு, அதனால்தான் அங்கே போகிற இவங்க வந்து உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட மாட்டாங்க, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி லேபுக்கு அனுப்பி அவங்கள நிறைய டெஸ்ட் பண்ணது. காரணம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு, உயிரியல் ஆய்வுகள் வந்து அங்கே போய் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா நுண்ணுயிர்கள் மற்றும்

0: உயிரினங்கள் அந்த ஈர்ப்பு விசை குறைந்த இல்லாத இடத்துல எப்படி நுண்ணுயிர்கள் வேலை செய்யுது அப்படின்னு நிறைய ஆய்வுகளை பண்றாங்க. அப்புறம் மருத்துவத்துக்குல அங்க போய் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. நம்ம உடல்ல எந்த மருந்து அங்க எப்படி வேலை செய்யுது இந்த விஷயங்கள், ஏன்னா இது வந்து புது மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு அது கண்டிப்பா உதவியா இருக்கும். ஈர்ப்பு தன்மையில நம்ம அந்த மருந்து சாப்பிட்றோம், அங்க ஈர்ப்பு இல்லாத தன்மையில சாக்கிறதுக்கும் அதை வச்சு இங்க புது விளைவுகள் அதை பண்ணுற அந்த மருந்தோட புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமியை கண்காணிப்பதற்கு மேலேந்து பார்க்கறதுனால காலநிலை மாற்றங்களை பற்றி அந்த இடத்துலேருந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கறதுக்கும், புயல், காடுகள், கடல்கள், சுற்றுச்சூழலில் இருக்க மாற்றங்களை அங்கேருந்து சிறப்பான கருவிகள் மூலம் ஆய்வு செய்யறதுக்காகவும் அங்கே போகிறாங்க. அப்புறம் ரொபாட்டிக்ஸு, விண்வெளி கருவிகள் இருக்குல்ல, இந்த கருவிகளில் அதனுடைய மேம்பாட்டுக்கும் ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சு செல்போன் எல்லாமே நமக்கு ஆர்மியும் ஸ்பேஸ்லையும் உருவாக்குதான், ஸ்பேஸ் ரிசர்ச்ல தான் உண்டாச்சு. அவங்க அங்க போய் பயன்படுத்த வேண்டிய அந்த ஸ்பெஷல் கருவிகள் தான் இன்றைக்கி நமக்கு செல்ஃபோனாக நம்ம கையில் தவளைக்குள்ள இருக்குது. இதனால் இதில் வந்து கேட்டால் ஆண் பெண்கள் போகிறதுக்கானு கேட்டால் பெண்ணுக்கு பிரத்யோகமாக ஏதாச்சும் விஷயங்களில் இருக்குதான்னு பார்க்கறது அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்புறம் விதைகள் எடுத்துகிட்டு போடுறாங்க, நாட்டுகள் எடுத்துகிட்டு போடுறாங்க, செடிகள் வளர்த்து அந்த செடிகள் ஆன்டி கிராவிட்டியில் புவியீர்ப்பு இல்லாத இடத்துல அது எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்துட்டு வர்றாங்க. அது வந்து நம்மளுடைய விவசாய முறையை மாற்றுமானு கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க.
1: ஸோ இந்த விண்வெளி ஆய்வு அதில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இன்னும் பல தூரங்கள் நாம் செல்ல வேண்டி இருக்குது. ஆனால் பல ஆய்வுகள் பல பெண்கள் நிறைய போயிருக்காங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது. இதில் ஆர்வத்தை பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். இது நிச்சயமாக அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் நன்றி.
0: கண்டிப்பாக இந்த நம்முடைய உரையாடல் எப்படி வந்து பெண் குழந்தையும் நம்ம வந்து சரிச்சமாக ஆண் குழந்தைக்கு ஏற்றபடி பண்ணாலும், அப்புறம் வந்து கல்வியை வந்து ஸ்டெம் எஜுகேஷனாக கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுடைய மாற்றங்களை நம்ம விரைவில் சந்திக்கலாம்.
1: நேர்களை மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை பெண்களும் ஆராய்ச்சி துறையும் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

வானொலி எல்லாம் தேனொலி ஆக்கும் என்று நினைவு நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இணைந்த குரலில், கண்ணதாசன் கவிநடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் மதியம் 2:22 55 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனிய நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1966 வெளிவந்த கொடி மலர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1965 வெளிவந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் மதியம் 2:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.

0: நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி. நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரா பௌத்யால் அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட் லாயி
3: சேதோ முகுட் லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவ பகாலி
3: பாவ பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்.

0: ஆ, பல்லவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
1: சாப்பு குராஸ்,
2: சாப்பு குராஸ்,
1: சுனாகரி
2: சுனாகரி,
1: புல்னே பஹார்,
2: புல்னே பஹார்,
1: அன்ன
2: ஃபல் ஃபூல், ஃபல் ஃபூல்,
1: பர்னே
2: பர்னே,
1: சௌம்ய மதேஷ்,
2: சௌம்ய மதேஷ்,
1: ஹோச்சோ அல்கோ,
2: ஹோச்சோ அல்கோ,
1: கோரோ காலோ,
2: கோரோ காலோ,
1: சபை ஹம்ரை மான்சே,
2: சபை ஹம்ரை மான்சே,
1: ஏக்தாமா,
2: ஏக்தாமா,
1: பாந்தியேகோ,
2: பாந்தியேகோ,
1: பாரதிய,
2: பாரதிய,
1: மான்சே,
2: மான்சே,
1: கங்கா பனி,
2: கங்கா பனி,
1: ஹிமாலயக்கோ,
2: ஹிமாலயக்கோ,
1: பக்னே,
2: பக்னே,
1: நதி,
2: நதி,
1: நாலா,
2: நாலா,
1: பிஜாந்தை,
2: பிஜாந்தை,
1: தர்த்தி சபை,
2: தர்த்தி சபை,
1: பஞ்சா,
2: பஞ்சா,
1: உர்வரா,
2: உர்வரா.
0: இப்ப ரெண்டாவது சரணம்.
1: ஜாதா தர்மா,
2: ஜாதா தர்மா,
1: ஆப்னே குஷி,
2: ஆப்னே,
1: ஜஸ்து மானி பனி,
2: ஜஸ்து மானி பனி,
1: ஹாமி சபை,
2: ஹாமி சபை,
1: பாரதிய,
2: பாரதிய,
1: பாரத்,
2: பாரத,
1: ஹாம்ரோ,
2: ஹாம்ரோ,
1: பூமி,
2: பூமி.
0: பாட்டை முழுசும் எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோடு பாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இப்போ அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்கள் அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போகிறீங்க.

இப்போ முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டோம். நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் ருத்ர பௌத்யால் அவர்கள்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
5: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை, மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு கடும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநெஞ்சவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வெள்ளிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடுவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சென்னை, அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர், ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில்

0: ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம், கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விஷால் சர்மா. भारत ने अंतरिक्ष क्षेत्र में एक और बड़ी उपलब्धि हासिल की है. भारतीय अंतरिक्ष अनुसंधान संगठन इसरो ने आज तड़के श्रीहरिकोटा से GSLV-F17 रॉकेट से पृथ्वी अवलोकन उपग्रह EOS-05 का सफल प्रक्षेपण किया. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने इसरो की इस सफलता पर कहा कि ये राष्ट्र के लिए गर्व का क्षण है. श्री मोदी ने कहा कि ये सफलता भारत के अंतरिक्ष क्षेत्र की उत्कृष्टता, नवाचार और बढ़ती क्षमताओं को दर्शाती है. विज्ञान और प्रौद्योगिकी मंत्री डॉक्टर जितेंद्र सिंह ने सफल प्रक्षेपण की सराहना की है. इसरो अध्यक्ष वी नारायणन ने कहा कि ये मिशन भारत की पृथ्वी अवलोकन क्षमताओं को और मजबूत करेगा.
2: I am very happy to announce that GSLV.
3: मुझे यह घोषणा करते हुए अत्यंत प्रसन्नता हो रही है कि GSLV-F17 वाहन ने उन्नत पृथ्वी अवलोकन उपग्रह 5 को सफलतापूर्वक और सटीक रूप से उसकी निर्धारित कक्षा में स्थापित कर दिया है. हमने इस प्रक्षेपण वाहन का उपयोग करके एक बार पृथ्वी अवलोकन उपग्रह 5 के चालू हो जाने के बाद यह भू कक्षा से भारत का पहला समर्पित इमेजिंग उपग्रह बन जाएगा, जो हमारे देश के लिए महत्वपूर्ण रणनीतिक डेटा प्रदान करेगा.
2: जियो ऑर्बिट प्रोवाइडिंग
1: ब्रिक्स मुख्य न्यायाधीश मंच आज से नई दिल्ली में शुरू हो गया है. सर्वोच्च न्यायालय इस मंच की मेजबानी कर रहा है. इसमें ब्रिक्स सदस्य देशों और भागीदार देशों के मुख्य न्यायाधीश, सर्वोच्च न्यायालयों के न्यायिक प्रमुख और वरिष्ठ न्यायिक प्रतिनिधि भाग ले रहे हैं. नेपाल और तिब्बत में अचानक आई विनाशकारी बाढ़ से अब तक 1,282 लोगों की मौत हो गई है. राष्ट्रीय आपदा जोखिम न्यूनीकरण और प्रबंधन प्राधिकरण के अनुसार कल शाम तक 5,053 लोग लापता थे. पीड़ितों की पहचान के लिए नेपाल में डीएनए जांच भी शुरू की गई है. इस बीच भारत ने 2 और विमानों से नेपाल के लिए राहत सामग्री की नई खेप भेजी है. विदेश मंत्रालय ने बताया कि नेपाल के लिए 21.5 टन राहत सामग्री लेकर 2 C-130J विमान काठमांडू पहुंच गए हैं. भगवान श्री कृष्ण का जन्मोत्सव पर्व जन्माष्टमी आज देश भर में श्रद्धा और उल्लास के साथ मनाई जा रही है.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெச்எல் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5:12. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது பொன் மாலை பொழுது. இந்த இனிமையான மாலை பொழுதில் இசையோடு இணைந்து நாம் நிகழ்ச்சியை தொடக்குவோமா நேயர்களே? இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு காதலி. காதலி அவன் வாழ்க்கையில் ஒரு வரும் வரை காதல் என்பது ஒரு வார்த்தை மட்டுமே. அவள் வந்த பிறகுதான் காத்திருப்பதின் அர்த்தமும் நினைப்பதின் இனிமையும் புரிகிறது. அவளுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு கவிதை, அவள் நினைவில் நினைக்கும் ஒரு கணமும் ஒரு பாடல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது அவ்வை சண்முகி. இப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. இன்று காதலி என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேட்கலாம். காதலி அவள் நினைத்தாலே இதயம் தன் தாளத்தை மறந்துவிடும். அவள் பெயரை சொல்லும் போதெல்லாம் மனதுக்குள் ஓர் மென்மையான இசை பறக்கும். தேவதை படத்திற்காக கார்த்திக் ராஜா பாடிய பாடல்.

போனாலும் போய்ச்சு

காதலி அருகில் இல்லை என்றாலும் அவள் நினைவுகள் மட்டும் நம்மை தொடரும். அவள் பேசாத வார்த்தை கூட நம் மனதில் ஆயிரம் பாடல்களாய் ஒலிக்கும். தொடர்ந்து கேட்கலாம் மிருதன் படத்திற்காக விஷால் ததால்னி ஸ்ரேயா கோபிநாத் பாடிய பாடல்.

காதலி அருகில் இல்லாத பொழுதும் அருகில் இருப்பது போல் உணர வைப்பாள். கண்களை மூடினாள் அவள் முகம் அவள் முகமும் காதுகளை மூடினாள் அவள் குரலும் தனிமையில் அவள் நினைவுகள். ஜித்தன் படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்.

பொன்மாலை பொழுதோட இறுதி பாடலாக வரப்போகிறது வந்து காதலி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி எல்லா பாடலும் பார்த்துட்ருக்கோம். காதலி, காதலின் முதல் பக்கமாய் கனவுகளின் அழகான கவிதையாய் வாழ்க்கையில் வந்த இனிய நினைவுகள் போல் இருப்பாளாம் அப்படின்னு ஒரு கவிஞர் வந்து அந்த காதலை காதலியை வர்ணிக்கிறாரு. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது நெஞ்சிருக்கும் வரை. இப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடிய பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. இன்று ஒலித்தது காதலி தலைப்பில் பாடல்கள். நேரம் 5:30. இனி வருவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. முதன்மை அலைவரிசையில் இணைக்கலாம் திரை இசை. தொடக்கமாக பரமசிவம் இப்படத்திற்காக சைந்தவி கல்யாணி மேனன் பாடிய பாடல்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள்:

0: தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இனி விரிவான செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளுக்கு தொடர்ந்து வலுவூட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத ஆதர்சங்களை மக்கள் தங்களின் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சத்தியம், தர்மம் மற்றும் கடமையின் பாதையில் நடக்க மனித குலத்திற்கு வழிகாட்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நற்செய்தி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமற்ற சேவை உணர்வை தூண்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய போதனைகளின் அடிநாதம் என்றும், இந்த உணர்வை மனித குலத்தை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புனிதமான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளில் அனைவரின் வாழ்விலும் புதிய வலுவும் ஆற்றலும் பிறக்க தாம் வேண்டுவதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான கூட்டாண்மை காரணமாக நாட்டின் விண்வெளி திட்டங்களில் அளவும் வலுவும் அதிகரித்து வருவதாகவும், விண்வெளி தொழில்நுட்ப சூழல் முழுவதிலும் இந்தியாவின் திறன்கள் மேம்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனை நாட்டிற்கே பெருமையான தருணம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை பாராட்டியுள்ளனர். UOS-5 செயற்கைக்கோள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: 27 மணி நேர கவுண்டவுன் நடைமுறைகளுக்கு பின்னர் இன்று அதிகாலை 2:55 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதற்கடுத்த 18 நிமிடங்களில் திட்டமிட்ட சுற்றுப்பாதைக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டது. பூமியின் மேற்பரப்பை விரிவாக படமெடுத்து அனுப்பும் திறன் படைத்த இந்தியாவின் இந்த முதலாவது புவி ஒத்தசைவு செயற்கைக்கோள் நிகழ்நேர அடிப்படையில் பூமியை கண்காணிப்பதில் இந்தியாவின் ஆற்றலை பெருமளவு வலுப்படுத்தும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புதிய செயற்கைக்கோளிலிருந்து கிடைக்கும் படங்கள் மற்றும் இதர தரவுகள் வேளாண்மை, பேரிடர் நிர்வாகம் உட்பட பல்வேறு துறைகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: உலகப் போருக்கு பிந்தைய இத்தாலிய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி மெலோனியின் தலைமைத்துவத்தில் இத்தாலிய மக்களுக்குள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பு இந்த மைல்கல் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் திருமதி மெலோனியுடனான தமது நட்பிற்கு

0: முக்கிய பங்கு இருப்பதாகவும் இருநாட்டு மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக திருமதி மெலோனியுடன் ஒத்துழைப்பாக தொடர்ந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பான திருத்த மசோதாவை ஆராய மத்திய அரசு 31 உறுப்பினர் கூட்டு நாடாளுமன்ற குழு ஒன்றை அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் இக்குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப கடந்த ஆகஸ்ட் 12 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்தன. பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நீதிமன்ற பிரதிநிதி குழுக்களின் தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள விருது பட்டியலின்படி காலாபேட்குப்பம் அரசு ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ரமா, காரைக்கால் கோட்டுச்சேரிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு வீரசுந்தரம், கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருமதி அனுசுயா, காலாபேட் செவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் திரு ரவிக்குமார் ஆகியோர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்திரா நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியை திருமதி கலைச்செல்வி சிறந்த மொழி ஆசிரியருக்கான முதலமைச்சரின் சிறப்பு விருது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சரின் பிராந்திய விருது உட்பட இதர பிரிவுகளில் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.
0: புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13 மாலை நடைபெறும். தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் புதுச்சேரியில் உள்ள தமது சகோதரரை வீடு புகுந்து மிரட்டியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக இன்று புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக்கொண்டார். அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்தில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 சென்னையில் போராட்டம் மேற்கொண்டுள்ள தூய்மை பணியாளர்களை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சந்தித்து பேசினார். கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டதால் நிதிநிலையை சீர்படுத்த நடப்பு அரசுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுவதாகவும், நிதிநிலை சீரானவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கோரிக்கைகள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இன்றைய சந்திப்பின் போது உடனிருந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் இன்று முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும், கல்லணையில் இருந்து நாளை மறுநாள் பாசன நீர் திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில், டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு 7,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.

படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 6:20. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓ எஸ் அருண் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. முதன்மையில் விரிசலினி கேட்கலாம். இன்றும் நாளையும் எமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். முதலில் 1815 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7 மணியிலிருந்து 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் கண்பர் ஸ்ரீனிவாச முருகன், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் நிறைவாக பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளை தாக்கும் நோய்களை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் நிறைவாக பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய மற்றும் எல்லிசை நிகழ்ச்சியில் உஸ்தாத் சுனில் அனா வாலே அவர்களின் கசல், அதனைத் தொடர்ந்து கோபால் சிங் கச்சி அவர்கள் லோக்கீத் ஆகியன இடம்பெறும். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பதிவை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்த தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள விழாவில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருது வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை நாளை காலை 11:25 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குறுத்து புழு மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தல்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், அசுத்தம் தவிர்ப்போம், சுத்தம் காப்போம் வழங்குகிறார் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல்.

வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8 மணிக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி பிறந்த தினால் சிறப்புரை வழங்குகிறார். தூத்துக்குடி வஉசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி தூத்துக்குடி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:50 பண்டிசை மாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எல்சபத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் எஸ் ஏ வெங்கட சுப்பராயர்.

12:50 பண்டிசைமாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயக்கர் அவர்கள். மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சரள் டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. நாளை மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி முத்ராபாளையம் அருட்செல்வி ஆயிஅம்மன் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் சிக்கிசான் வாணி படைப்பு ஆகாஷவாணி சென்னை. அதனைத் தொடர்ந்து 8:02 முதல் 8:58 வரையிலும் 9:30 முதல் 11:05 வரையிலும் 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ள மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷவாணி டெல்லியிலிருந்து ஆட்டநேர இறுதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஆப் மூலில் 11:10 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 மற்றும் 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் மாலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நாளை நிகழ்ச்சிகள். FM ரெயின்போவின் நாளை நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ராஜேஷ் ஆண்டனி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. 4:00 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையான மகளிர் ஆசிய கோப்பை T20 போட்டி தொடருக்கான இந்தியா மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷவாணி டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆர்னர் ஆப் மூலமாக திரையிசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும் மணிக்குறு முறையும் இரவு 7:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டு

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. முதன்மை அலுவலரசியலை நீ கேட்கலாம். திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக குஷி படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின் போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 முதல் ஆகஸ்ட் 31 வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.

0: சிறப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மற்றும் காஷ்மீர் காவல்படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடியில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபு மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மேலை வரிசையில் இனி வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். தென்னை தோப்புகளில் மண்ணின் ஈரத்தன்மையை சேமிக்கும் முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. சென்னை நார்கழிவு 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை வட்டப்பாதைகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல் பரப்பில் நீர் ஆவியாவதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாதைகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நீர்ப்பகுதி ஆவியாவதல் குறைகின்றது. இம்முறையில் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 முதல் 5 நாட்களை வரை அதிகரிக்கின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாதைகளில் தேங்காய் உரிமட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மண்ணின் மேல் பரப்பிலிருந்து நீர் ஆவியாவுதல் குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு இருக்க வேண்டும். 2வது வரிசை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு செய்ய வேண்டும். தென்னை உரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீர் சேமித்து வைக்கும் பண்பை உடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரை சேமித்தும் தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்காலங்களுக்கு முன் 4 அடி அகலமும் 2 அடி ஆழமும் 10 முதல் 15 அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்கும் வல்லமையை காட்டும். தென்னை தோப்புகளில் நார்கழிவு உரிமட்டைகள் மற்றும் முதிர்ந்து விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்க முடியும். பசுந்தாள் உரம் மற்றும் மக்கிய எரு இடுவதால் மண்ணில் நீரில் தண்ணீரை தேக்கி வைக்க திறன் அதிகரிக்கின்றது. வருடத்திற்கு 2 முறை ஊடுழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும் அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழை நீரை வடித்து போகாமல் இருக்கவும் தடுக்கவும், 2வது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாகாமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழவும் போது மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொண்டால் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம். இவ்வாறு தென்னை தோப்புகளில் மண்ணின் ஈரத்தன்மையை சேமிக்கும் முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் அறிவிப்பு விடுத்துள்ளார்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் நெல்லை குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி படைப்பு, ஆகாஷவாணி சென்னை.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளும் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாலும் இருக்கிறோம். கால்நடைகளின் ஆரோக்கியம் அப்புறம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது சார்?
3: கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் நடந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா 68% கிராமப்புறங்களில் தான் வசிக்கிறாங்க மக்கள். அதில் கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து கால்நடை மற்றும் அது சார்ந்த தொழில்களை ஈடுபட்டு வராங்க. அதோட இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா கால்நடைகளோட பங்கு வந்து 5.5% வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஜிடிபி வந்து 5.5% வந்து கால்நடைகள் மூலம் பெறப்படுகிறது. மொத்த வேளாண் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31% வந்து நம்ம கால்நடைகளின் மூலம் தான் கிடச்சிக்கிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடை சம்மந்தமான தொழில்களில் ஈடுபடுறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் சரி மகளிர் வந்து அதில் முக்கியமாக இன்வால்வ் ஆகி செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது மகளிரோட மேம்பாட்டுக்கு வந்து இந்த கால்நடை பண்ணை சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மகளிர் மேம்பாட்டுக்கும் சரி விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்குமே ஒரு முக்கிய பங்காக அமையுது.
2: பொதுவாக கால்நடைகள்லாம் எது இதெல்லாம் வருது சார்?
3: கால்நடைகள்னு பார்க்கும்போது நம்ம பசுவினங்கள், அதுக்கடுத்து எருமை இனங்கள், வெள்ளாடு, செம்மறியாடு, கோழி இனங்கள். கோழி இனங்களில் பல்வேறு வகை இருக்குதுங்க. நம்ம நாட்டுக்கோழி இருக்குது, பிராய்லர் கோழி, அடுத்து முட்டைக்கோழி, காடை, வான்கோழி, வாத்து வளர்ப்பு, இது மாதிரி பறவை இனங்கள்லையும் இது இருக்குது. இது எல்லாமே நம்ம விவசாயம் அதை சார்ந்து நம்ம நிலத்தோடு ஒன்றி வாழும்போது இத்தகைய எல்லா கால்நடைகளையும் வந்து நம்ம தொன்று தொட்டு நம்ம பராமரிச்சுட்டு வரோம். இப்போ வர காலகட்டம் நகரமயமாகல் அப்படி ஆகும்போது நமக்கு வந்து கால்நடைகள் எண்ணிக்கை குறைஞ்சி வந்தாலும் இன்றும் கிராமங்களில் வந்து இந்த கால்நடை தொழிலை செய்து அதன் மூலம் வருமானத்தை விவசாயிகளும் பெண்களும் பயன்பெற்று வருகின்றனர்.
2: இப்போ பொதுவாக மாடுகள் அப்புறம் எருமை மாடு இதுபோல் நம்ம அந்த கால்நடைகளை வந்து என்னென்ன நோய்கள்லாம் தாக்குது சார்? அதை தாக்குறதுக்கான முக்கிய அறிகுறிகள்லாம் எது எது?
3: கால்நடைகளில் வந்து விவசாயிகள் வந்து முறையான மேலாண்மை முறைகளை கையாண்டு பராமரிக்கும் போது கூட இந்த நோய் தாக்குங்கிறது வந்து கறவை மாடுகளில் வந்து தொந்தரவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $300 பில்லியன் அளவுக்கு இந்த கால்நடை நோய்கள்னால நமக்கு இழப்பு ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கால்நடைகள்னு சொல்லக்கூடிய பசுக்கள்லையும் சரி எருமை மாடுகள்லையும் இந்த கோமாரி நோயினால் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு 23,000 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு இழப்பீடு ஏற்படுவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. அதே மாதிரி கன்று வீச்சு நோயின்னு சொல்லுவோம், புருசுல்லோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கன்று வீச்சு நோயில் கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவுக்கு நமக்கு இழப்பீடு வந்து ஒவ்வொரு நோய் தாக்கம் ஏற்படும் போதும் நோய் கிளர்ச்சி ஏற்படும் போதும் நடக்கிறது. இந்த இழப்புகள்லாம் சரி செய்யணும்னா நம்மளுக்கு இப்போ முறையான நோய் மேலாண்மை முறைகளை நம்ம கையாளணும். கையாளும் போது தான் நம்ம வந்து கால்நடைகளை நலத்துடன் பராமரிக்க முடியும், அதன் மூலம் அதனுடைய மேம்பாடு அதிகரிக்கும், அதன் மூலம் நம்ம பொருளாதார வளர்ச்சியை பெற முடியும்.
2: இந்த நோய் தாக்குதல் எப்படி அந்த அறிகுறிகள்லாம் தென்படுது சார்?
3: கால்நடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள்னு வரும்போது அதை வந்து ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். கால்நடைகளில் வந்து நுண்ணுயிரிகள் அதாவது வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம், அடுத்து பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள், அடுத்து வளர்சிதை மாற்ற நோய்கள்னு வகைப்படுத்தலாம், அதன் பிறகு வந்து ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம தனியாக வகைப்படுத்தலாம், அதன் பிறகு வந்து குடற்புழுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். இவை எல்லாத்தையுமே வந்து 5 வகைப்படுத்தி நம்ம வந்து இதை பிரிக்கலாம். இதில் ஒவ்வொரு கால்நடைகளும் ஏற்படக்கூடிய நோய்கள்னு பார்த்திங்கன்னா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களில் நமக்கு முக்கியமாக

0: முக்கியமானதாக இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது இந்த கோமாரி நோய் ஒரு பெரிய நோயாக கருதப்படுகிறது. அந்த வைரஸ் நோய் வந்து நம்ம கால்நடைகளுக்கு வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காய்ச்சல் இருக்கும், வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதல், நீர் ஒழுகுதல் இருக்கும். இது வந்து ஆரம்பகட்ட அறிகுறியாகும். அடுத்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கால் குழம்பு பகுதியில் புண்கள் ஏற்படும். ஸோ அதனால தான் அதை வந்து கிராமங்களில் வாய்க்கோமாரி கால் கோமாரின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பகுதி மற்றும் இந்த கால் குழம்பு பகுதியானது பாதிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான நோய், நம்ம இந்தியாவில் பரவலாக அந்த கால்நடைகள் ஏற்படக்கூடிய நோய். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெறி நோய் வந்து பரவலாக நாய்களின் மூலம் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு முக்கிய நோயாக இருக்கிறது. பெரியம்மை நோய் கடந்த ஒரு 15 வருஷங்களாக பெரியம்மை நோய் வந்து இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் சரி, ஒரு முறை ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது தொடர்ச்சி வந்து பரவலாக எல்லா மாநிலங்களும் மாவட்டங்கள்லையும் அப்படியே பரவலாக காணப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கால்நடைகளை விற்கும் போதோ வாங்கும் போதோ இதனால கூட நமக்கு வந்து இந்த நோயானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய நோயாக இருக்கிறது. வைரஸ்னால் ஏற்படுகிற நோய்கள் உற்பத்தி திறன் கண்டிப்பாக பாதிக்குது. இந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் போது கறவை பசுக்கள்லையும் சரி, எருமை மாடுகள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி திறன் உடனே குறைஞ்சிரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பசுக்களிலிருந்து இந்த கன்றுகள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட கன்றுகளில் வந்து பாதிக்கப்பட்ட பசுக்களிலிருந்து இந்த இளங்கன்றுகள் பாலை போய் அருந்துச்சுன்னா அது வந்து உயிரிழக்க நேரிடும். அதை வந்து நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட கன்றுகளில். அதன் பிறகு வந்து இந்த கோமாரி நோயிலையும் வாயிலிருந்து எச்சில் ஒழுகும். வெறி நாய் கடிக்கப்பட்ட அதனால் பாதிக்கப்படக்கூடிய கறவை பசுக்கள்லையும் எச்சில் ஒழுகக்கூடிய தன்மை இருக்கும். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணுன்னா, கோமாரிப்பட்ட மாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாயிலிருந்து எச்சில் ஒழுகும், கால் குழம்புல புண்ணு இருக்கும், நடக்க போகும்போது கால் தாங்கி தாங்கி நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் தண்ணீரோ தீவனமோ கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் கோமாரிப்பட்ட மாடுகளில். வெறிநாய்க்கடி பாதிக்கப்பட்ட மாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் கொண்டு போய் வைக்கும்போது கூட தண்ணீரை தொடாது, ஆரம்ப கட்டத்தில் அப்படியே மந்தமான நிலையில் இருக்கும். அப்புறம் லேசாக வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அதோட குணாதிசயங்கள்லாம் மாறுபடும், மிரட்சியாக பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படும். நாய்கள் எவ்வாறு செயல்களை செய்யுமோ, வெறிநாய் கடித்த மனிதர்களை நோக்கி மிரட்சியாக பார்க்கறது, கால்களை கொண்டு மண்ணை உரசி பார்க்கறது, அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வெறிநோய் பாதிக்கப்பட்ட இந்த கறவை பசுக்கள்லாம் நீங்கள் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்நார்மல் சவுண்டுன்னு சொல்லுவோம், வித்தியாசமாக கத்தக்கூடியது, அடிவயத்திலிருந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துறது வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம். இதனால நம்ம அந்த கோமாரி நோயில் வரக்கூடிய அந்த எச்சில் ஒழுதலுக்கும் வெறி நோயில் வரக்கூடிய எச்சில் ஒழுதலுக்கும் நம்ம வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி வெறி நோய் கடித்து நம்ம பசுவானது பாதிக்கப்பட்டிருந்தா அதை நம்ம கையாள முறையில் அந்த விவசாயிகள் வந்து அதை நேரடியாக அந்த எச்சில் ஒழுகிறதையோ அதையோ நம்ம தொடக்கூடாது. அதை தனியாக மற்ற நம்ம மாடுகளிலிருந்து பண்ணையிலிருந்து தனியாக பிரித்து வச்சு தான் கால்நடை மருத்துவரோட ஆலோசனை பேரில் அதுக்கு சிகிச்சைங்கிறது வந்து ரொம்ப கடினம்தான். இருந்தாலும் அதை தனிமைப்படுத்தி அதனுடைய இறப்பு வரைக்கும் நம்ம அதை பாதுகாத்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி கால்நடைகளில் அந்த வெறி நோய்ன்ற ஒரு கண்டிஷன் வரும்போது மட்டும்தான். மற்றபடி கோமாரி நோயோ இல்லை இந்த பெரியம்மை நோய்களோ நம்ம வந்து முறையான சிகிச்சை எடுக்கும்போது நம்ம கறவை மாடுகளையும் எருமை மாடுகளையும் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி நம்ம நோய் மேலாண்மையை பராமரிக்கலாம் சார்.
1: இப்போ கன்றுகள் அப்புறம் இளம் கால்நடைகளுக்கு நோய்கள் தாக்குதல் வருமா?
0: இளம் கால்நடைகளுக்கும் கன்றுகளுக்குமே கண்டிப்பாக நோய் வரும் சார். இளம் கன்றுகளில் பார்த்தீங்கன்னா கிடாரி கன்றுகளில் அந்த கருச்சிதவை நோய் முதல் முறையாக நமக்கு சினை பிடித்த பிறகு அந்த கருச்சிதவை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது புருசுல்லோசிஸ்னு சொல்லுவோம், அது பாக்டீரியல் டிசீஸில் வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்றுகளில் தொப்புள் கொடி வீக்கம் இருக்கும். கன்று பிறந்த பிறகு தொப்புள் கொடியை சரியாக முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு ஆன்டிசெப்டிக்ஸ்னு சொல்லுவோம், அதையெல்லாம் நம்ம ப்ராப்பராக தடவி பண்ணலைன்னா அந்த தொப்புள் கொடி வீக்கம் வரும். அதன் மூலம் வந்து பாக்டீரியல் தொற்று ஏற்பட்டு இளங்கன்றுகளோட இந்த கணுக்கால்கள், முன்னங்கால் பின்னங்கால் அந்த இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய வீக்கம் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு பாக்டீரியல் தொற்றுனால் ஏற்படக்கூடியது தான். இளங்கன்றுகளில் கழிச்சல் ஏற்படலாம், அதுக்கடுத்து இந்த மாதிரியான பாக்டீரியல் தொற்று, அதன் பிறகு வந்து தொப்புள் கொடி பெருசாக வீங்கி போய் அதன் மூலம் அந்த நேவல் இல்லைன்னு அதன் மூலம் வந்து இந்த கன்றுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இறப்புகளை உண்டாக்கக்கூடிய காரணிகளாகவும் அமையுது சார்.
1: மாடுகளை தாக்கும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி நிறையா சொன்னீங்க. ஆடுகள் அப்புறம் இந்த செம்மறி ஆடுகளில் என்னென்ன நோய்கள்லாம் தாக்கும் சார்?
0: வெள்ளாடுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வைரஸ் காய்ச்சல் நோய்ன்னு சொல்லுவோம், பிபிஆர் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய், அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். அது இல்லாமல் மழைக்காலங்களில் வந்து என்ட்ரோடாக்சிமியான்னு சொல்லுவோம், துள்ளுமாறி நோயின்னு என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து ஆடுகளை பெருசாக பாதிக்கும். மழைக்காலங்கள் வரும்போது மழை முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோயோட தாக்கம் இருக்கும். பிபிஆர் மற்றும் இந்த ஆட்டுக்கொல்லி நோய், அந்த துள்ளுமாறி நோய்னு. பிபிஆருங்கிறது இந்த வைரஸ் காய்ச்சல், இது வந்து ஆட்டோட

0: இளம் குட்டிகளை வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா உடனடியாக இறந்துவிடும். அதீத வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து நுரையீரலில் தாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இளங்குட்டிகள் கண்டிப்பாக இறந்துவிடும். வளர்ந்த ஆடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் வளர்ந்த ஆடுகளை வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். அடுத்து செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீல நாக்கு நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், அது வந்து வைரஸ் காய்ச்சல் தான், கொசுக்களின் மூலம் பரவக்கூடிய நோய். ஒரு பாதிக்கப்பட்ட செம்மறி ஆட்டிலிருந்து இன்னொரு ஆட்டுக்கு வந்து இந்த கொசுக்களின் மூலம் தான் பரவும். கியூலிகார்டஸ் என்ற கொசுவின் மூலம் தான் இந்த வைரஸ் ஆனது ஒரு ஆட்டிலிருந்து இன்னொரு ஆட்டுக்கு கடத்தப்படுகிறது. அவ்வாறு கடத்தப்படும் போது அந்த நீலநாக்கு நோய் வந்து செம்மறி ஆடுகளில் வரும். அது இல்லாமல் ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியல் நோய் வந்து இந்த செம்மறி ஆடுகள்லேயே நம்ம பரவலாக பார்க்கலாம். சடனாக இறந்து போயிடும், ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீரென்று ஒரு இறப்பு, அதை தொடர்ந்து அந்த இறந்த ஆட்டிலிருந்து வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ ஆசன வாயின் வழியாகவோ ரத்தம் வெளிப்படுத்தும். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியல் நோயாக இருக்கலாம்னு கருதி அதை வந்து நம்ம கால்நடை துறைக்கு தெரியப்படுத்தி அதை நம்ம வந்து முறையாக டயக்னோஸ் பண்ணணும். அந்த ஆந்த்ராக்ஸுங்கிறது வந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோயாக இருக்கிறதுனால அந்த அவ்வாறு இருக்கக்கூடிய ஆடுகளை வந்து நம்ம வந்து இறைச்சிக்கோ நம்ம கடைகளில் கொடுக்கக்கூடாது. அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது கால்நடை மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அதை நம்ம செயல்படணும். இது ரெண்டு முக்கியமான நோய்களுமே வந்து நமக்கு இந்த செம்மறி ஆடுகளில் வரும். அது இல்லாமல் வெள்ளாடு செம்மறி ஆடு இவை இரண்டுக்குமே சேர்ந்த மாதிரி அம்மை நோயின் வரும். மழைக்காலம் முடிஞ்சு அடுத்த பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு அம்மை நோய்னு சொல்லி வெள்ளாடு செம்மறி ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த அம்மை நோய் வரும். இவ்வாறு வரும்போது அம்மை நோயில் பார்த்தீங்கன்னா ஆட்டோட முகம் வந்து பெருசாக வீங்கி இருக்கும், வாய்ப்பகுதியில் கொப்பளங்கள் இருக்கும், அப்புறம் உடம்பு பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு அது காய்ந்து உதிர்ந்து கீழே விடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாணய வடிவத்தில் சின்ன சின்ன முடிச்சு போன்று உருவாகி அதுவாக காய்ந்து உலர்ந்து விழுந்துடும். இது மாதிரி கொப்பளங்கள் ஏற்படும் போது அதோட உடல் வளர்ச்சியை பாதிக்கப்படுது. அதனால் பெரும்பாலான இளங்குட்டிகள் இறந்துவிடும். வளர்ந்த ஆடுகள் வந்து அதிலிருந்து நம்ம முறையான சிகிச்சை அளிக்கும் போது அந்த ஆடுகளை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இதையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம வந்து கையாளணும் சார். முறையாக வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசியை பயன்படுத்தணும். வெள்ளாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கொல்லி நோய் பிபிஆர் என்கிற தடுப்பூசி அவசியம் போடணும். என்ட்ரோடாக்சிமியா இந்த இடி வேக்சின்னு சொல்லுவாங்க, அதை வெள்ளாடுகளுக்கு அவசியம் போடணும்.
1: இப்போ இப்பெல்லாம் போடலாம் சார்.
0: சார் மழைக்காலங்களுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்து இந்த ரெண்டு தடுப்பூசியுமே அவசியம் நம்ம வந்து வெள்ளாடுகளுக்கு கொடுக்கணும் சார். செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நீலநாக்கு நோயோ இல்லை இந்த அடைப்பான் நோய் ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய், இது வந்து எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இந்த நீலநாக்கு நோயோ இல்லை அடைப்பான் நோயோ ஏற்படக்கூடிய இடங்களில் கால்நடை மருத்துவரோட அனுமதியோடு செம்மறி ஆடுகளுக்கு கண்டிப்பாக இந்த தடுப்பூசிகளை வந்து நம்ம போடும்போது இந்த நோயிலிருந்து செம்மறி ஆடுகளை பாதுகாக்க முடியும் சார்.
1: இப்போ குடற்புழு நீக்கம் எவ்வளோ காலத்துக்கு ஒரு முறை செய்யலாம் சார்?
0: குடற்புழு நீக்கம் பசுங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் பிறந்த மூணு மாதத்தில் மாதம் ஒரு முறை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருடம் வரைக்கும் கொடுக்கணும். ஒரு வருடம் ஆன பிறகு வருடம் ஒரு முறை நம்ம வந்து கொடுக்கணும். இந்த குடற்புழு நீக்கம் பண்ணும்போது கூட மருந்துகளை ஒவ்வொரு முறையும் மாற்றணும், சுழற்சி முறையில் நம்ம மாற்றணும். தொடர்ச்சியாக ஒரே மருந்தை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா பல வகையான புழுக்கள் வந்து நம்ம கால்நடைகளில் இருக்குது. உருளை புழுக்கள் இருக்குது, நங்கூர புழுக்கள் இருக்குது, நாடா புழுக்கள் இருக்குது, அது கீரி பூச்சின்னு சொல்லுவோம், ஹூக் ஓம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான புழுக்கள் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் வெவ்வேறு வகையான மருந்துகள் இருக்குது. அதை சுழற்சி முறையில் வந்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும். அதே போல் ஆடுகளுக்கும் வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து முறையான குடற்புழு நீக்கம் செய்யணும். ஆடுகளில் குடற்புழு நீக்கம் தவிர ஆடுகளும் சரி மாடுகள்லையும் இளங்கன்றுகளிலும் உண்ணின்னு சொல்லுவோம், ஒட்டுண்ணிகள், உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள்.
1: அதை எப்படி சார் கட்டுப்படுத்தலாம்? கொசு, ஈ, உண்ணி, இது போல
0: கொசு, ஈ, இந்த உண்ணிகள்லாம் இருக்கும்.
1: வெளிப்புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலாம்?
0: வெளிப்புற ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறவை பசுலையும் சரி எருமை மாடுகளில் ஆடுகளில் செம்மறி ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உனி, கொசு, ஈக்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மழைக்காலம் முடிஞ்சு இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா இந்த உண்ணிகளால் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு. அது கால்நடைகளில் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்போது அனீமியா, ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படும். ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இளங்கன்றுகள் போதுமான வளர்ச்சி அடையாது. அதன் பிறகு வந்து அதனுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடைகளோட உடம்பு பகுதியில் அங்கங்கே கழுத்து பகுதி, வால் பகுதி, காது பகுதி, இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒட்டுண்ணிகள் அடர்ந்து காணப்படும். அந்த பகுதியெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதில் புண்ணு ஏற்படும் போது அதை ஒட்டி இந்த கொசுக்களும் ஈக்களும் உட்கார்ந்து பர்டிகுலர் ஏரியாவை வந்து பாதிக்கப்படும் போது இந்த ஈக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துச்சுன்னா வந்து வந்து உங்களுக்கு இந்த மேகட் உண்டுன்னு சொல்லுவோம், புழு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து கொசுக்கள் போய் உட்கார்ந்து அதை போட்டு கடித்து என்ன பண்ணணும், அந்த தோல் பகுதி வந்து சிறு சிறு காயங்களாக ஆகி கால்நடைகள் போய் பக்கவாட்டு சுவர்களில் போய் உரசி அதனால்

0: ஏற்படக்கூடிய புண்ணு, அதை தோல் அரிப்பு, இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும்போது கால்நடையோட மதிப்பு குறையுது, அதோட உற்பத்தி திறன் குறையும். ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, முறையாக ஒட்டுண்ணிகளுக்கு எதிரான நம்ம அந்த திரவங்களை பயன்படுத்தணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் மெத்ரின், டெல்டா மெத்ரின் அந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்து நமக்கு மருந்து கடைகளில் கிடைக்கும். கால்நடை மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் அந்த மருந்துகளை வாங்கி தண்ணியில் கலந்து டைலூட் பண்ணி நம்ம அந்த பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தலையிலிருந்து கால் பகுதி வரை தடவிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து தொடர்ச்சியாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறணும். இதை வந்து ஒரு முறை செய்வதோடு விட்டுறாங்க பெரும்பாலான விவசாயிகள். நம்மக்கிட்ட வர விவசாயிகள் கேட்பாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சோம், இருந்தும் ஒட்டுண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னா, இதுக்கு 2 காரணம் வந்து, ஒன்று முறையான அந்த ஒட்டுண்ணி திரவங்களை பயன்படுத்தணும். 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தொடர்ச்சியாக அதை செய்யும்போது, ஃபஸ்ட்டு முறை செய்யும்போது பார்த்திங்கன்னா வளர்ந்து அந்த ஒட்டுண்ணிகள்லாம் இறந்து போயிடும். அதுக்கு அடுத்து சப்சீக்வெண்ட்டாக நம்ம அடுத்த 15 நாளில் செய்யும்போது ஏற்கனவே முட்டையிட்டு குஞ்சு பொறுக்கும் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகளும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: பருவமழை அப்புறம் அந்த கோடை காலங்களில்
0: கண்டிப்பாக இதை செய்யணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்பூச்சி திரவங்களை தாண்டி வாய் வழியாகவும் கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது. ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து வந்து திரவமாகவும் கிடைக்கிது, மாத்திரைகளாகவும் கிடைக்குது. அதை வாங்கி கால்நடை மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் உங்கள் கன்றுகளுக்கு, ஆடுகளுக்கு, பசுக்களுக்கு கூட நீங்கள் வந்து அதை கொடுக்கும்போது, இந்த ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்தின் மூலம் குடலில் இருக்கக்கூடிய குடற்புழுக்களும் நீக்கப்படும், ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய மேல்பூச்சிகளும் கண்டிப்பாக அழிக்கப்படும். அதன் மூலம் வந்து நம்ம நோயிலிருந்து இந்த ஒட்டுண்ணிகளை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய கொட்டகை, அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பெரும்பாலான விவசாயிகள் அதை மறந்துடுறாங்க.
1: சுத்தமாக
0: பராமரிக்கணும். கூரை கொட்டகை போட்டிருக்காங்க, அந்த ரீப்பரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணிகள் போய் தங்கியிருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக சுத்தம் பண்ணி
1: தண்ணி தேங்காத
0: பார்த்துக்கணும். அது இல்லாமல் இந்த ஒட்டுண்ணிகளை நீக்கிறதுக்கு ஒட்டுண்ணி திரவங்களை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடணும். சாணம் சிறுநீர் வந்து கொட்டகைக்குள்ளே சேராமல் பார்த்துக்கணும். அந்த கொட்டகையிலிருந்து சாணம் சிறுநீர் போகக்கூடிய அந்த வாய்க்கால், கழிவுநீர் வாய்க்காலும் வந்து எப்பவும் காய்ந்த நிலையில் இருக்கணும். காலையில் மாடு ஆடுகளை நம்ம கட்டியிருப்போம், மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவோம், அந்த நேரத்தில் வந்து சுத்தமாக நம்ம கொட்டகைகளை கிளீன் பண்ணி வச்சுருக்கணும். அது இல்லாமல் அந்த கழிவுநீர் வாய்க்காய்கள் வந்து தண்ணி தேங்காத வண்ணம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நம்ம இந்த சிறுநீர், சாணம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொட்டகையிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 அடி தூரத்தில் ஒரு குழி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து இதில் எல்லாத்தையும் இந்த சிறுநீர் சாணம்லாம் கொண்டு போய் சேர்ற மாதிரி வைக்கும்போது மக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஈ, கொசு இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகாதவனா நம்ம தடுக்கலாம்.
1: சாணம் சிறுநீரெல்லாம் ஓடுற மாதிரி வழி இருக்கணும்.
0: அது இல்லாமல் அதை ஒரு தொட்டியில சேகரிச்சு அதை கூட நம்ம டைரக்டா பயிர்களுக்கு அதை பம்ப் பண்ணி கூட செய்யலாம். நிறைய விவசாயிகள் அந்த முறையை நம்ம கையாளுறாங்க. அது இல்லாமல் இதை டைரக்டா நம்ம அந்த பயோகேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாண எரிவாயு உற்பத்திக்கும் கூட நம்ம டைரக்டா அந்த கொண்டு போய் சேர்த்து அதுல இருந்தும் நம்ம கம்போஸ்ட் பண்ணி உரமாகவும் பயன்படுத்தலாம். அதுல இருந்து பயோகேஸ் உற்பத்தி பண்ணி வீட்டு தேவைக்கும் வந்து பயன்படுத்தலாம்.
2: இதுவரை கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் கூண்டு கோழி கழிவிலிருந்து மக்கிய உரம் தயாரித்தல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கோழி எருவில் தழைச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. இச்சத்து அமோனியா ஆவியாதல் மூலம் வீணாகிறது. இதனால் கோழி கழிவில் உள்ள சத்துகள் குறைந்து விடுகின்றன. கோழி பண்ணை கழிவுகளை தென்னை நார் கழிவு போன்ற கரிமச்சத்து நிறைந்த பொருட்கள் மற்றும் தகுந்த நுண்ணுயிர்கள் கலந்து மக்க செய்வதால் தரம் வாய்ந்த கோழி எரு கிடைக்கிறது. இம்முறையில் சுற்றுச்சூழலுக்கு நன்மை விளைவிக்கும் வகையில் கோழி எருவை மதிப்புமிக்க எருவாக மாற்ற முடியும். கோழி எரு மக்கும் பொழுது வெளியாகும் அமோனியா சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எருவின் உர மதிப்பை குறைக்கிறது. ஏனென்றால் கோழி பண்ணை கழிவில் பொதுவாக தழைச்சத்து அதிகமாகவும் கரிம தழைச்சத்தின் விகிதம் குறைவாகவும் உள்ளது. கோழி பண்ணை கழிவில் 60% தழைச்சத்தானது யூரிக் அமிலம் மற்றும் யூரியாவாக உள்ளது. இது நீரால் பகுத்தல் மூலம் அமோனியா வாயுவாக மாறி வெளியேறுவதால் தழைச்சத்து இழப்பு ஏற்படுகிறது. கோழி எருவிலிருந்து அமோனியா ஆவியாதலை பல்வேறு வழிகளில் குறைக்கலாம். உதாரணமாக, கோழி எருவினை அதிக கரிமப் பொருள் கலந்த அங்கக கழிவுப் பொருள்களுடன் மக்க செய்வதினால் அமோனியா ஆவியா

காதலை தற்காலிகமாக நிலைப்படுத்த முடியும். கோழி கழிவுகளை உரமாக்கும் முறை. கூண்டு அமைப்பின் கீழ் குழி உருவாக்கி அதில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மணலையும் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னைநார் கழிவுகளையும் நன்றாக பரப்பிவிட வேண்டும். கோழி எரிவினை அதிக கரிமப் பொருள்கள் உள்ள அங்க கழிவுப் பொருட்களான தென்னைநார் கழிவுகளுடன் கலந்து மக்க செய்வதால் அமோனியா ஆவியாதலை தற்காலிகமாக நிலைப்படுத்த முடியும். உதாரணமாக ஒரு கோழி பண்ணையில் சுமார் 1000 கோழிகள் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 70 கிலோ கோழி எச்சம் வெளிப்படுகிறது. இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் கோழி எச்சமானது கூண்டின் அடிப்பகுதியில் உள்ள குழியினில் சேகரிக்கப்படும். இவ்வாறு சேகரிக்கப்படும் கோழி எச்சத்தில் ஈரப்பதம் அதிகமாகவும் கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்தின் விகிதம் குறைவாகவும் இருப்பதால் நைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய தழைச்சத்தானது அமோனியா வாயுவாக வெளியேற்றப்பட்டு தழைச்சத்து வீணாகிறது. இதனை தடுப்பதற்காகவே கோழி எச்சம் சேகரிக்கப்படும் குழியில் தென்னை நார் கழிவுகளை கலக்கும் பொழுது அமோனியா வெளியேற்றம் தடுக்கப்படுவதோடு கோழி எருவில் தழைச்சத்து நிலைநிறுத்த

0: செய்வதால் அம்மோனியா ஆவியாதலை தற்காலிகமாக நிலைப்படுத்த முடியும். உதாரணமாக ஒரு கோழி பண்ணையில் சுமார் 1000 கோழிகள் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 70 கிலோ கோழி எச்சம் வெளிப்படுகிறது. இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் கோழி எச்சமானது கூண்டின் அடிப்பகுதியில் உள்ள குழியினில் சேகரிக்கப்படும். இவ்வாறு சேகரிக்கப்படும் கோழி எச்சத்தில் ஈரப்பதம் அதிகமாகவும் கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்தின் விகிதம் குறைவாகவும் இருப்பதால் நைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய தழைச்சத்தானது அமோனியா வாயுவாக வெளியேற்றப்பட்டு தழைச்சத்து வீணாகிறது. இதனை தடுப்பதற்காகவே கோழி எச்சம் சேகரிக்கப்படும் குழியில் தென்னை நார் கழிவுகளை கலக்கும் பொழுது அமோனியா வெளியேற்றம் தடுக்கப்படுவதோடு கோழி எருவில் தழைச்சத்து நிலைநிறுத்தப்படும். 90 நாட்களுக்கு பிறகு இந்த கோழி எச்சம் மற்றும் தென்னை நார் கழிவை எரு கொட்டகைக்கு மாற்றி நிழலின் கீழ் குவியலாக்கி உரமாக்கும் பொழுது மக்கிய சத்து மிகுந்த கோழி உரம் கிடைக்கிறது. 3 மாதங்களுக்கு பின் இக்குழியில் உள்ள ஓரளவு சிதைவடைந்த நார்கழிவு கோழி எச்ச கலவையை எரு கொட்டகைக்கு மாற்றி நிழலின் கீழ் குவியலாக்க வேண்டும். குவியலின் ஈரப்பதத்தின் அளவு 40-50% வரை இருக்க வேண்டும். மேலும் இவற்றை 15 நாட்களுக்கு ஒரு முறை இடைவிடாமல் கிளறிவிட வேண்டும். இந்த கலவையானது மற்றும் ஒரு 30 நாட்கள் மக்க வைக்க வேண்டும். இறுதியாக 120 நாட்களுக்குள் நன்கு மக்கிய தழைச்சத்து உரம் கிடைக்கும். இந்த மக்கிய உரத்தில் தழைச்சத்து 2.08%, மணிச்சத்து 1.93%, சாம்பல் சத்து 1.41%, கரிம தழைச்சத்து 10-16.1% கிடைக்கும். இத்தொழில்நுட்பம் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு தயாரிக்கப்படும் நன்கு மக்கிய உரத்தினை அனைத்து பயிர்களுக்கும் உரமாக பயன்படுத்தலாம். 1 ஹெக்டேருக்கு 6 டன் என்ற அளவில் பயன்படுத்தும் பொழுது மண்வளம் பெருகுவதோடு விளைச்சலும் அதிகரிக்கும். மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் இவ்வுரம் நல்ல பலனை அளிக்கும் என்பது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு கூண்டு கோழி கழிவிலிருந்து மக்கிய உரம் தயாரித்தல் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அன்பே சிவம் இப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: திரைசையில் தொடர்ந்து கேட்கலாம் ஜெயம் கொண்டான் படத்திற்காக மதுஸ்ரீ ஹரிஹரன் பாடிய பாடல்.

நேரம் 8:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மதுரை படத்திற்காக சாதனா சர்க்கம் மது பாலகிருஷ்ணன் பாடியது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1196.

0: 67@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 8:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் ஆனந்த தாண்டவம். இப்படத்திற்காக ஸ்ரீனிவாசன், ஸ்ரேயா கோஷல் பாடியது.

நேரம் 8:37 15 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் நள தமயந்தி படத்திற்காக கிருஷ்ணகுமார் குன்னத் பாடிய பாடல்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேரம் 8:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை, தொடர்ந்து வருகிறது டைம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இதுவரை 166 இந்தியர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 275 இந்தியர்களை இதுவரை காணவில்லை என்று வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாள அரசின் தேவைகளுக்கு ஏற்ப உரிய உதவிகளை இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று அவர் கூறினார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தற்போது இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட்டி வேவரை இன்று புதுடெல்லியில் சந்தித்து சிவில் விமான போக்குவரத்து துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேசினார். புவி அறிவியல் குறித்து இத்தாலியில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிகளில் 4 தங்கம் உட்பட மொத்தம் 9 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய மாணவர் குழுவினரை மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராட்டி கௌரவித்தார். தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவின் EOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பாராட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியாவின் திறன்கள் நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை எட்டி வருவதற்கு சான்றாக இந்த வெற்றி அமைந்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். பத்திரிகையாளர்கள் பிற மாநிலங்களின் ஊடகத்துறை குறித்து அறிந்து கொள்வதற்கான மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒடிசாவில் இருந்து புதுச்சேரிக்கு வந்துள்ள 11 உறுப்பினர் பத்திரிகையாளர் குழு இன்று ஜிப்மர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. 3-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. Eastern Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசை.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை, உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: சங்கீத வானிலே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சின்ன தம்பி பெரிய தம்பி, இப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: நேரம் 9:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே. தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது கோபுர வாசலிலே படத்திற்காக.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

நேரம் 9:50 இருபது நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே. தொடர்ந்து கேட்கலாம் கேஜே எஸ்ஆர் சித்ரா பாடியது மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக.

0: लोको सुगम संगीत के अखिल भारतीय कार्यक्रम में अभी आप सुन रहे थे राजस्थान के मांड गायक गोपाल सिंह खींची के गाए लोकगीत। ये प्रस्तुति आकाशवाणी जयपुर की थी।
1: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷவாணி டெல்லி நேற்றிரவு 10 மணிக்கு ஒலிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. நேரம் 10:55.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா?

0: முன் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
4: தினந்தோறும் காலை 6:15
6: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
7: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
8: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
7: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
9: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.
10: பொன்

நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் நாளை எமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற உள்ள விழாவில் ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகள் வழங்கும் நிகழ்வினை நேரடி ஒளிபரப்பினை நாளை காலை 11:25 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6 பத்திரிகை இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல்லில் குருத்து புழு மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்து வா ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் அசுத்தம் தவிர்ப்போம் சுத்தம் காப்போம் வழங்குகிறார் KR சிவலிங்கம் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு ABஎலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவூசி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வாவூசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி தூத்துக்குடி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை கே பாஸ்கர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய் பரத் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழி

0: ஒலிபரப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏபிஎல் சபத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பேச்சில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்பாராவ் நாயக்கர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டிஎன் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 இளைய பாரதம் சர்வதேச இளையோர் தினத்தை முட்டி நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலினா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஐஎம்என் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சிகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ள மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையான போட்டியில் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆர்னர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 மற்றும் இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The 3-day BRICS Chief Justices Forum has begun in New Delhi. The forum has brought together Chief Justices, Presidents of Supreme Courts and senior judicial leaders from BRICS member states and partner countries. As part of the forum, Chief Justice of India Justice Suryakant today held a series of bilateral meetings with heads of judicial delegations from various countries including Russia, China, the UAE, South Africa, Iran and Uzbekistan. Discussions were held for strengthening of judicial cooperation among countries, technology advancement, integration for increasing efficiency of judiciary, enhancing people-to-people ties through expeditious judicial processes and best legal practices of different countries. The External Affairs Ministry said that 166 Indian nationals have been rescued in Nepal so far after flash floods hit the neighboring nation. Briefing media in New Delhi today, spokesperson in the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said 275 Indian nationals remain missing. Mr. Jaiswal said 1,907 Indian nationals have safely crossed into Nepal from China. The spokesperson said India will continue to provide assistance as per the requirements of the government of Nepal.
2: In the wake of this tragedy, we have extended our solidarity and support to the government and people of Nepal. As a close friend and partner, India responded promptly, and we will continue to support rescue, relief, reconstruction and recovery efforts in the country.
1: Meanwhile, the death toll from the devastating Nepal-Tibet flash floods has reached 1,287, with around 5,083 people reported missing. The flood situation in Bihar remains grim as all major rivers including the Ganga, Punpun, Gandak, Budhi Gandak, Son and Kosi are in spate. 16 districts, including Patna, Bhojpur, Bhagalpur, and West Champaran across north.